0: முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: July 4 Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire. Events.kilikoot.ca. பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 4169 03-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ் HD
0: தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1800 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வரும் 1.5% இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
4: 416-834-2266.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

44 44 44 44

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ். கிளிக்கூட் CA.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, விசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-7-6-6-7-2.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 8-1-0-4-6-2.
5: தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9691 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் டாட் சிஏ, 905-417-6069. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. Soul and Fire Events dot kilikoot.ca.
4: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
6: தமிழை இங்கு குட்டி தீரா,
5: ஆண்ட்ரியா,
6: ஓ சொல்றே அம்மாமா, ஓ சொல்றே.
5: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
7: Everything okay? No problem and dinam.
8: Bar kalamu closing da tadikira nadik.
9: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
7: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks, eh?
8: Chillam illa, dad. Selvam.
7: Chari, chari.
10: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
11: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறேன். நீங்களே
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 9052708800. 9052708800.
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: பாட போறேன் டூயட் பாட்டு, ஆட போறேன் நீ எதை கேட்டு,
1: ராகங்களை கத்துக்கல தாளங்களை தொட்டுக்கல.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA கிரெடிட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .கிளிக்கூட் .ca. ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661-4661.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றியா
4: July 4, Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoo.ca. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
2: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா
2: சொல்றியா
0: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773 Soul and Fire Events. kilikoot.ca உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-992-462 உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

பாசம். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு மற்றொரு காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நாளில் வழமை போல் செவ்வாய் தோறும் உங்களை மகிழ்விக்கின்ற பல்வேறு சுவை அம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. 9 மணி தொடக்கம், 10 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை மனமாற கேட்டு மகளிரான் நல்ல பாடல்களுடன் வாருங்கள். அப்போதுதான் உங்கள் பொழுது இனிய பொழுதாக மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, 10 மணி தொடக்கம் 12 மணி வரை வான 10க்கு 10 நிகழ்ச்சி இடம்பெறும். 10க்கு 10 நிகழ்ச்சியில் முத்தான 10 பாடல்கள் இடம்பெறும். நாங்கள் முத்தன்று சொல்றோம், நீங்கள்தான் அது சொத்தா அல்லது முத்தா என்று தீர்மானிக்க வேண்டும். அந்த முத்தான 10 பாடல்களும் உங்களை ரசனைக்கேற்ப நீங்கள் வாக்களிக்கப் போகிறீர்கள். வாக்களிக்க நாங்கள் அவற்றை தரவரிசைப்படுத்தி ஒளிபரப்பு செய்வோம். பாடல்கள் மட்டுமல்ல, பாடல்களிடையே பல சுவையான அம்சங்கள் இன்றும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் கேட்டு உங்களுக்கெல்லாம் தெரிந்த விடயங்கள் என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு அந்த விடயங்கள் பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 12 மணி தொடக்கம் 1 மணி வரை வானவில் தரும் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும். இந்த வானவில் தரும் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி 10க்கு 10 பாட்டுடனே ஆரம்பமாகிவிடும். அது பின்னர் 1 மணி வரை தொடர்கிறது. 1 மணியுடன் எங்களது காலை நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையில் ஒரு மாற்றம். 1 மணி தொடக்கம் 5 மணி வரை இடைவிடா இசை மலை. நீங்கள் பாடல்களை கேட்டு பாருங்கள். 1 மணி தொடக்கம் 5 மணி வரை இடம்பெறுகின்ற அத்தனை பாடல்களும் உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களாக இருக்கும். ஏனென்றால் அந்த பாடல்கள் அத்தனை நீங்கள் விரும்பி கேட்டு எப்போதோ உங்களது நேயர் விருப்பம், உங்கள் விருப்பம் சிஎம்ஆர்ஹெச் தமிழ் ஹெச்டி, சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இவற்றில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களின் தொகுப்பாகத்தான் அவை அமையும். அப்போது நீங்கள் நினைக்கலாமோ, இந்த பாடல் நான் கேட்டேன், விரும்பி கேட்டேன், இப்போது ஒலிக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு அந்த பாடல்கள் இருக்கும். அப்படி மிக அருமையான பல நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்க 5 மணி தொடக்கம் 9:30 வரை நீங்கள் மீண்டும் இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. 9:30 வரை 8 மணி தொடக்கம் 9:30 வரை வழமை போல் மியூசிக் கனெக்ட் உங்களுடன் இணைந்திருக்கும். நீங்களும் அதனுடன் இணைந்திருங்கள். சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி வழங்குகின்ற காலை நேர் ஒளிபரப்பில் இன்றைய நாளிலும் நேர்கள் பலர் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் வாக்களிக்க தயாராக இருங்கள். நாங்களும் பல்வேறு விதமான சுவை அம்சங்கள் பொருந்திய தகவல்கள் நிகழ்ச்சிகளுடன் பயணிக்கப் போகின்றோம். என்று சுவை அம்சங்கள் பொருந்திய தகவல் என்றால் மிக முக்கியமான தகவல். நினைத்து பாருங்கள், இப்பொழுதுதான் 2026ஆம் ஆண்டு ஆரம்பித்தது போன்ற ஒரு உணர்வு. இன்று சரியாக 6 மாதங்கள், 365 நாட்களில் 182.5 நாட்கள் கடந்தோடிவிட்டது. எப்படி சென்றது என்று நினைக்க தோன்றுகின்றது. நாட்கள் மிக வேகமாக நகருகின்றனவோ என்ற எண்ணம் தோன்றும். பூமி ஒரே வேகத்தில் சீராகத்தான் சுழன்று கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களது பரபரப்பான வாழ்க்கையில் நாட்கள் மிக வேகமாக நகர்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். பொதுவாக கிராமப்புறங்களில் இப்படி நாட்கள் வேகமாக நகர்வதை மக்கள் உணர்வதில்லை. ஆனால் நகர வாழ்க்கை, அதுவும் வெளிநாட்டு வாழ்க்கை, அதுவும் ஒரு வளர்ந்த நாட்டு இருக்கின்ற போது, வளர்ந்த நாட்டிலும் G7 என்று சொல்லக்கூடிய முதல் ஏழு நாடுகளிலும் ஒரு மிகப்பெரிய வல்லரசுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அண்ணனின் தம்பியின் நாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது நிச்சயமாக இந்த நாட்கள் வேகமாக நகரும். அதுவும் 2026 விசேடமான ஆண்டு பல வகையில். ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி மட்டுமல்ல, உலகத்தில் பல சம்பவங்கள் அரங்கேறிய ஆண்டு. அது நல்ல விடயங்களாகவும் இருக்கலாம், தீய விடயங்களாகவும் இருக்கலாம். பல சம்பவங்கள் அரங்கேறிய ஆண்டு. அந்த சம்பவ திரட்டுக்கள் நாட்களை வேகமாக நகர்த்தி இருக்கின்றன.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD hourly news.
2: இலங்கையில் பௌத்த துறவிகள் எதிர்கொள்ளும் ஒடுக்குநெறி, ஒடுக்குக்கோவை மீறல்கள் மற்றும் சிவில் பிரச்சினைகளை கையாள்வதற்கும் அவர்களின் உன்னத நிலையை பாதுகாப்பதற்கும் என பிரத்யேகமான விசேட பௌத்த நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் என பல்லாங்குட கஸ்வஸ்த தேரர் வலியுறுத்தியுள்ளார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தக் கொள்கைக்கு அமைவாக திருத்தப்பட்ட புதிய பேருந்து கட்டணங்கள் நாளை புதன்கிழமை 1st முதல் அமலுக்கு வர வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜூலை 10 மற்றும் 11th கரூர் செல்லும் தமிழக முதலமைச்சர் விஜய் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவுள்ளார். அமெரிக்காவின் இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுங்கவரி தொடர்பான ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படாது என்று கனடாவின் முன்னாள் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் திங்களன்று தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் சீன தலைநகர் பெய்ஜிங்கின் மீது உயரமான கட்டடத்தில் விமானம் மோதி உயிரிழப்புகளை ஏற்படுத்திய சம்பவத்தை தொடர்ந்தே நாடு முழுவதும் தனியார் இலகுரக நிலையான இறக்கை கொண்ட விமானங்களின் சேவையை சீனா நிறுத்தி வைத்துள்ளது.

0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிரம்ப்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிரம்ப்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலைச்சங்கமம் ஈழம் சாவடி 2026.

0: இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலம் மதன், நீங்கள் நலம் தானே மதன்?
1: ஓ, நல்ல மகிழ்ச்சியான செவ்வாய்க்கிழமை செழுமை நிறைய இந்த செவ்வாயில் எல்லாமே இல்லாம தித்திப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும்.
0: நன்றி நன்றி மதன், உங்களுக்கும் அது உரித்தாகட்டும். என்ன பாடம்?
1: இந்த என்ன தொட்டு தொட்டு பேசும் சுல்தான், அந்த பாட்டு கேப்போம்.
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
1: மதன்.
0: கிளுகிழப்பான பாடலுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றார்
2: மதன். டெலிவரி ஃபாஸ்டா, ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
0: நேர்களை, நேற்று பல்வேறு விதமான ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்று முடித்திருக்கின்றன. பிறகுவே நாங்கள் பேசியது போல நேற்றைய தினம் நாள் முழுவதும் மாலை முழுவதும் பேசினோம். பிறகுவே பழி தீர்க்குமா பழி தீர்க்குமா என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அந்த போட்டி வெற்றி எதிர்பார்த்திருந்தோம். எதிர்பார்த்ததுக்கு ஏற்பவே பிறகுவே மிகப்பெரிய ஒரு பழியை ஜெர்மனிக்கு எதிராக தீர்த்திருக்கின்றது. ஜெர்மனி 3-2 என்ற கோல் கணக்கில் பெனால்டி உதை மூலம் தோல்வியை தழுவியிருக்கின்றது. இது ஜெர்மனி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அல்லது தோல்வியை தொடர்ச்சியாக சந்திக்கின்ற மற்றொரு உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியாக மாறியிருக்கின்றது. பொதுவாகவே 2002 பரகுவே ஜெர்மனி 2 அணிகளும் மோதிக்கொண்டதில் பரகுவே 1-0 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியிடம் தோற்று நொக் அவுட் சுற்றில் வெளியேறியிருந்தது. இப்போது அதே போல் மீண்டும் ஒரு நாடகம் அரங்கேறியிருக்கின்றது. இந்த நொக் அவுட் சுற்றில் பரகுவே ஜெர்மனியை வெளியேற்றியிருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்த்த பல சம்பவங்கள் இப்போது எதிர்மறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குழு நிலையில் பெரிய பெரிய அணிகள் சில வேளைகளில் வெளியேறலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இருந்தது. ஆனால் இந்த முறை குழு நிலைய ஆட்டங்கள் மிக துல்லியமாக ஒரு சில நாடுகள் தவிர, உருகுவே போன்ற ஒரு சில நாடுகள் தவிர, எதிர்பார்த்த நாடுகள் பல இந்த குழுநிலை ஆட்டங்களில் தப்பித்துக் கொண்டன, நொக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்து கொண்டன. ஆனால் நொக் அவுட் சுற்றில் மிக பிரம்மாண்டமான எதிர்பார்க்கப்படுகின்ற ஜம்பவான்கள் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் 5 தடவை பிரேசில் கிண்ணத்தை வென்றதென்றால் 4 தடவை வென்ற ஜெர்மனி போன்ற நாடுகள் ஒரு சாதனை படைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது உதைபந்தாட்ட ரசிகர்களால், ஆட்ட நிபுணர்களால். ஆனாலும் ஜெர்மனி வெளியேறியது இப்போது ஜெர்மனிக்கு மட்டுமல்ல, உலக உதைபந்தாட்ட ரசிகர்கள் பலருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளின் எதிர்காலம் இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் ஐரோப்பிய நாடுகளின் அந்த ஆட்டத்திறன் ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. இத்தாலி ஆரம்பத்திலேயே தெரிவு செய்யப்படாமல் அது விலகியிருந்தது. இப்போது ஜெர்மனி வெளியேறியிருக்கின்றது. போர்த்துக்கல் பெரிதாக தனது திறமையை இன்னும் வெளிக்காட்டுவதாக தெரியவில்லை குழுநிலை ஆட்டங்களில். ஸ்பெயினும் அப்படி இப்படியாக இருக்கின்ற நிலையிலே இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் சவால் மிக்க அணிகள் வருகின்ற ஆட்டங்களில் அவற்றை சந்திக்க இருக்கின்றன. ஆகவே நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகள் பல இந்த போட்டியில் கிண்ணம் வெல்லும் என்று எதிர்பார்த்த அந்த எதிர்கூறல்களுக்கு இப்போது மெல்ல மெல்ல மெல்ல ஒரு அவை சந்தேகத்தை ஏற்படுத்துவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். பாரி அணிகளுக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றது என்பது மட்டும் மிக துல்லியமாக தெரிகின்றது. அர்ஜென்டினா கேப்வேர்டு அணியுடன் மோத இருக்கின்றது என்ற அந்த செய்தி சாதாரண செய்தி அல்ல. கேப்வேர்டை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. கேப்வேர்டு ஒரு சிறிய தீவாக இருந்தாலும் அந்த தீவின் வீரர்கள் எல்லோரும் ஐரோப்பிய கிளப்புகளில் கழக போட்டிகளில் ஆடுகின்ற மிகப்பெரிய வல்லுநர்கள். அதனால்தான் கேப்வேர்ட் தாக்கு பிடிக்கின்றது. புதிதாக உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் நுழைந்திருந்தாலும் அந்த நாடு மிக துல்லியமாக பல்வேறு விதமான அந்த ஆட்ட நுணுக்கங்களை வெளிக்காட்டுவதற்கு காரணம் அவர்கள் கற்றுக்கொண்ட அல்லது அந்த ஐரோப்பிய கிண்ண போட்டிகளில் அவர்கள் பெற்ற மிகப்பெரிய அனுபவங்கள்தான் அவர்களை தமது நாட்டுக்காக, அந்த நாட்டு பயிற்றுவிப்பாளர்களும் அந்த நாட்டு உதயபந்தாட்ட நிர்வாகமும் எங்கெல்லாம் மிகச்சிறந்த கேப்பேட்டை சேர்ந்த வீரர்கள் எல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை அழைத்து கொண்டார்கள், அழைத்து தமது நாட்டின் அணியில் இணைத்து கொண்டார்கள். அப்படி ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்புடன் கேப்பேட் அணி இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் இறங்கி இருக்கின்றது. நிச்சயமாக அர்ஜென்டினா வெற்றி பெறலாம், ஆனாலும் மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை கேப்பேர்ட் நிச்சயமாக கொடுக்கும், எதிர்ப்பை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இதுதான் இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
2: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: நேரம் 9:20. இன்றைய நாளில் நாங்கள் இன்றும் நாக் அவுட் சுற்றில் பல போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. நோர்வே மற்றும் ஐவரி கோஸ்ட் ஆகிய அணிகள் மோத இருக்கின்றன. 1 மணி அளவில் 5 மணி அளவில் பிரான்சுக்கும் சுவீடனுக்கும் இடையில் போட்டி இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டிகள் அதேபோல் 9 மணி அளவில் மெக்சிகோ ஈக்வடோர் ஆகிய அணிகளுக்கிடையிலான போட்டி இடம்பெற இருக்கின்றது. மெக்சிகோ ஈக்வடோர் அணிகளுக்கிடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. 3 போட்டிகள் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றன. ஐவரிகோஸ், நோர்வே, பிரான்ஸ், ஸ்வீடன், மெக்சிகோ, ஈக்வடோர் அணிகளுக்கிடையிலான போட்டிகள் மிக விறுவிறுப்பான போட்டிகளாக இருக்கப் போகிறது. ஈக்வடோர் ஏற்கனவே ஜெர்மனியை தோற்கடித்தது. மெக்சிகோ மிகச்சிறந்த தொடரை இதுவரை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா போட்டிகளிலும் அவர்கள் ஒரு மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அணி என்ற வகையில் இப்பொழுது மெக்சிகோ ஈக்வடோர் அணிகளுக்கிடையிலான போட்டி, பிரான்ஸ் ஸ்வீடன் அணிகளுக்கிடையிலான போட்டி, ஐவரிகோஸ் மற்றும் நோர்வே அணிகளுக்கிடையிலான போட்டிகள் என்று 3 போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டிகள் பற்றிய பல்வேறு தகவல்களை எங்களுக்கு முடிந்தளவு எங்களது வானொலி ஊடாக நீங்கள் கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்ல நேயர்களே, ஈக்வடோர் ஜெர்மனியை வெற்றி பெற்ற போது அந்த நாட்டில் உடனடியாக அடுத்த நாள் தேசிய விடுமுறை தினம் அறிவிக்கப்பட்டது. இன்று நாங்கள் நேற்று இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஜெர்மனியை தோற்கடித்த உடன் ஈக்வடோரில் தேசிய விடுமுறை தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. 1996 இலங்கை உலகக்கிண்ண கால்பந்து கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவுடன் இலங்கையில் தேசிய விடுமுறை அறிவித்தது போல, அதற்கு முன்னரும் ஒரு முறை தேசிய விடுமுறை விடப்பட்டது கிரிக்கெட் வெற்றியால் இலங்கை. இப்பொழுது நேற்றைய தினம் பிறகுவே ஜெர்மனியை தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு தெரிவான மகிழ்ச்சியை கேட்டவுடன் 20 நிமிடங்களுக்குள் அந்த நாட்டு தலைவர் பரகுவேக்கு இன்று தேசிய விடுமுறை தினம் என்று அறிவித்திருக்கின்றார். பாருங்கள், இந்த கால்பந்தாட்டத்தில் அந்த கிரேசி என்று சொல்வார்கள், இந்த கிரேசி மோகனின் நினைவு தினமும் கூட கிரேசி, அந்தளவுக்கு அவர்கள் இந்த கால்பந்தாட்டத்துக்கென்று தங்களை அர்ப்பணித்திருப்பவர்கள் தென் அமெரிக்க நாட்டவர்கள். அது எந்த நாடாக நீங்கள் எடுத்தால், உருகுவே, பரகுவே, கொலம்பியா, ஈக்வடோர், பிரேசில், அர்ஜென்டினா என்று பல, வெனிசுவேலா, எல்லா நாடுகளிலும் உதைபந்தாட்ட அணிகள் இருக்கின்றது. அத்தனை அணிகளும் அந்த நாட்டின் உயிராக, தமது பொழுதுபோக்கின் மிக பிரதானமான கிரீடமாக இந்த உதைபந்தாட்டத்தை கொள்கின்றார்கள். அதனால்தான் அந்த நாட்டு மக்கள் மிக அதிகளவிலாக இந்த உதைபந்தாட்ட பிரியர்களாக காணப்படுகின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: வணக்கம் தாரணி, கேட்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நலம் தாரணி, நன்றி. நீங்கள் நலமா?
1: ஓ, நான் நல்லா இருக்கிறேன்.
0: எனக்கு
1: பாட்டு வந்து இன்றைக்கு முள்ளும் மலரும் படத்துல இருந்து செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்ற அந்த பாட்டு
0: கேட்போம். செந்தாளம் பூ விட்டா போயிட்டிய
1: பிறகு
0: வீதியில பாக்கணும், குடும்பம் குடும்பமே, குஞ்சு குருமான எல்லாம் நடக்கும்.
1: ஈவினிங்ல கூட டாகளோட வாக் பண்றாங்கன்னா ஈவினிங்ல போவேன்.
0: அது கொஞ்சம் 8 மணி அந்த படுக்க போறதுக்கு முதல்ல சாப்பிடுறதுக்கு
1: வெயில் குறைஞ்ச பிறகு
0: உள்ள குஞ்சு குருமான எல்லாரையும் நினைச்சு கொண்டு பெரிய பட்டாளம் மாதிரி நடப்பாரு. நாங்கள் முந்தி குடும்பம் குடும்பம் நல்லூர் திருவிழாக்கு போன கதையே
1: அது
0: நல்ல பண்பு எல்லாருக்கும் ஒரு அந்த நடக்க வேணும் என்ற ஒரு உணர்வு.
1: கொஞ்ச நாள்
0: தானே, அதுதான் சொல்லு.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 52 Finch Avenue

0: அதுக்கு என்ன பே பண்ணிட்டா போச்சு.
1: நன்றி சாரா பாடல்
0: ஒழிக்கும்.
1: நேர்களை, இப்பொழுது பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய இந்த ஆப்பு என்று சொல்வார்கள் அப்படி ஒரு வில்லங்கம் ஏற்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவில் புகலிடம் கோருவோருக்கு இந்த கனேடிய நாட்டை நாங்கள் அந்த மண்ணை தொட்டு தினமும் வணங்குவோம். கனேடிய நாட்டு மக்கள் எத்தனை சலுகை, எத்தனை உரிமைகள், எத்தனை விதமான அனுமதிகள் என்று பலவற்றை கனேடிய அரசு புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது. ஆனால் ஏனைய நாடுகள் கடும் இறுக்கமான நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான அந்த வதிவிட உரிமைகளை வழங்குவதுண்டு. அது அமெரிக்காவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகள் எதுவாக இருந்தால், சுவிட்சர்லாந்தில் கூட அப்படியான கெடுபிடிகள் இருக்கின்றது. பிரித்தானியா இப்போது கடுமையான அந்த தஞ்சம் கோருவோருக்கு எதிரான பல்வேறு விதமான நிபந்தனைகளை, சட்டத்திட்டங்களை அமுல்படுத்தி வருகின்றது. கனடாவிலும் இப்போது கடுமையான சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வேலைவாய்ப்பு பெற்று வருமானம் ஈட்ட தொடங்கிய பின்னர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தங்குமிடம் மற்றும் அரசாங்க உதவிகளுக்கான செலவிலிருந்து அதிகபட்சமாக 10,000 பவுண்ட் வரை திருப்பிச் செலுத்த வேண்டிய புதிய திட்டத்தை பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இந்த திட்டம் தொடர்பாக பிரித்தானிய உள்துறை அமைச்சர் மஹ்மூத் கருத்து வெளியிடுகையில், குறித்த தொகையை முழுமையாக செலுத்தும் வரை சம்பந்தப்பட்டவர்கள் நிரந்தர குடியுரிமை நிலைக்கு தகுதி பெற முடியாதென தெரிவித்திருக்கின்றார். புதிய நடைமுறையின் கீழ் பாதிக்கப்படும் பெரியவர்கள் தங்களது வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட வரம்பை கடந்த பின்னர் மாணவர் கடன் திருப்பிச் செலுத்தும் முறையைப் போன்ற வகையில் மாதாந்தம் ஒரு தொகையை செலுத்த வேண்டியிருக்கும். கடந்த ஆண்டு மட்டும் தஞ்சம் கோருவோருக்கான தங்குமிடம் மற்றும் ஆதரவு நடவடிக்கைகளுக்காக சுமார் 4 பில்லியன் பவுண்ட் செலவிடப்பட்டிருக்கின்றதா. இந்த செலவு அதிகமாக இருப்பதனால்தான் இப்போது தஞ்சம் கோருவோருக்கு எதிராக உலக நாடுகள் இறுக்கமான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதை இப்போது பிரித்தானியாவும் கடைபிடிக்க தொடங்கியிருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார்.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773 சோலன் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

0: நிகழ்ச்சியில் நடத்த நேரிடுகின்றார். வணக்கம்.
1: இனிய கால வணக்கம். நிலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நிலம். என்ன நிலமா இருக்கிறீங்க? பிந்தி போனியா?
1: நாங்கள் மார்னிங்ல இருந்து வாக்கிங் ஆரம்பிச்சாச்சு. இனிமே 2 மாசம் பெறமாட்டார் தானே? அப்ப காலையில போயிட்டு வந்தா நல்லம்மா. பின்னரம் வந்தால் கொஞ்சம் புழுதி கூட வரும். அது காலையில சூரியன் உதிக்க முந்தி விளக்கு நடந்தால் இந்த 8000 ஸ்டெப் நடந்தோம். இது போதும் எங்கட வயதுக்கு.
0: கூடி போச்சு.
1: இல்ல பரவாயில்ல, நாங்க குடும்பமா தானே நடக்கிறது.
0: நல்ல விஷயம். நடக்கிறத விட உலகத்துல மிகச்சிறந்த பயிற்சி வேற இல்லையா என்று சொல்றாங்க.
1: நிச்சயமா வேற ஒன்றும் இல்லை.
0: சரி, என்ன பாட?
1: எனக்கு அந்த கொச்சி மாடப்புறா கேட்பேன்.
0: கொச்சின் மாடப்புறா? கொச்சின் மாடப்புறா?
1: கொச்சின் மாடப்புறா.
0: கொச்சின் என்றது
1: பிரமுகம்.
0: கேரள, கேரள
1: பிரமுகம்.
0: விமான நிலையம் மிகப்பெரிய இடம் அந்த
1: கொச்சின்.
0: பொதுவாக அந்த கேரளத்து பைங்கிளிகள் என்று சொல்வார்கள், கேரளத்து பெண்களை. அந்த அதை வச்சுதான் இந்த பாடலை கொண்டு வந்திருப்பார். நன்றி. நேரம் இப்பொழுது 9:42. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியின் காலை நேர தமிழா தமிழா ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களும் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 10 மணி வரை உங்கள் பாடல்கள் பெறப்பட்டு அவை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும். 10 மணியிலிருந்து 12 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும். எங்களது 10 பாடல்களுக்கும் நீங்கள் உங்கள் வாக்குகளை அளிக்கும் நேரம் அது.
2: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
3: தமிழா தமிழா
4: தமிழ் HD இன் விடியல்.

நேர்களை, நேற்று காலை பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள ஜார்ஜியா ஜலசந்தியில் பயணித்துக் கொண்டிருந்த படகொன்று விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. அந்த படகில் 10 பேர் பயணித்ததாக கூறப்பட்ட நிலையில் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த 4 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: நிகழ்ச்சிகளில் நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்ள நேரம் இந்த வேளையிலே. வணக்கம்.
1: ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி? நலம் தானே?
1: நலம் தான், நன்றி நன்றி. பாடல் வந்து முதல்வன் படத்திலிருந்து குறுக்க சிறுத்த விளங்குற பாடம்.
0: சரி, அந்த பாடல் ஒழிக்கும். நன்றி ரமேஷ்.
1: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம், நான் மதி கலெக்டர். எப்படி இருக்கீங்க?
0: நலம் மதி, நன்றி. நீங்கள் நலம் தானே?
2: ஓ, நான் நலம்.
0: சரி, உதயபந்தாட்டத்தோட போகுது.
2: ஆமாம், இடை கிடைக்க பார்க்க கொஞ்சம் ஈவினிங்ல என்னோட கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஜீவமம் வெளியே இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு.
0: நேற்று அது ஒரு உலகமாக அதிர்ச்சியாக போச்சு.
2: ஆமாம், பாட்டு வந்து டிஷும் படத்துலேருந்து நெஞ்சாங்கூட்டில் நீ தான் இருக்கிறாய்.
0: சரி, அந்த பாடல் ஒழிக்கும். நன்றி மதி.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் வாசன், நான் ஜெனா அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க ஜெனா, வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம் நலம். நீங்கள் நலம் தானே?
3: ஓ, நலமா இருக்கோம். சுகர் மேட்ச் எல்லாம் பார்த்து கொண்டு ஹாப்பியா இருக்கோம்.
0: சரி, பார்த்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள்.
3: இருக்கோம். ஜெர்மன் வந்து வெளியேறின காரணம் அதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் இல்லையா அந்த டீம்ல, அது எல்லாரும் இளம் பட்டாளமான டீம் தான்.
0: ஜெர்மனி நல்ல ஆட்டம் நேற்று மேட்ச்ல. ஜெர்மனியின் ஆட்டத்துல குறைவில்லை,
3: நல்லா இருந்தது.
0: பரகுவே கோல் கீப்பர் அந்த தடுப்பும் பெனால்டி கிக்க வெளியில அடிச்சது தான் பிரச்சனை. மற்றபடி அவங்க விளையாட்டுல தவறு சொல்றதுக்கு இந்த இடம்.
3: எனக்கு பராசக்தி படத்துல இருந்து ஷான் ரோல்டன் இந்த வாய்ஸ்ல நெஞ்சு குழி தொட்டு போகிற அந்த பாடல என்னோட வைஃபுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அவளோட பேர் மாதிரி அவக்காகவும் மற்றமானவருக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடலை கேட்க.
0: சரி மதி, கடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்டிருக்கேன்னு கேட்க சொல்லு ரேடியோ. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் வாசன், தவம்.
0: தவம் சொல்லுங்கள்.
4: எப்படி? நான் என்னுடைய பழைய என்னுடைய போன் என்னுடைய போன் அதை மிஸ் பண்ணிக்கிட்டேன். இது போகிற போன் இந்த உங்களை டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த உங்களை தேவையில் இல்லை, போனில் தான் பாட்டு கேட்க முடியா கிடக்கு.
0: டவுன் ஒரு ஆளை கொடுத்து டவுன்லோட் பண்ணுங்க தவம். ஃபோனில் பாட்டு கேட்கலாம் தொடர்ந்து. சொல்லுங்க, என்ன பாடு?
4: நான் கேட்கல, டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். பாய்க்கிறா இந்த படத்திலிருந்து நான் கண்ட புதிய வாய்ப்புகளில் இந்த பாட்டு இல்லையான்னு நான் நினைக்கிறேன். சுவரில்லா சித்திரங்களில் தான் இந்த காதல் வைவம் என்று நினைக்கிறேன்.
0: அப்போ என்ன பாடல்? புதிய வாய்ப்புகளில் தந்தன தந்தன தாளம்பரம் போடுறேன்னு கேளுங்க.
4: இல்லை இல்லை, அப்போ காதல் வைவமும் அது நான் நீங்கள் புதிய வாய்ப்புன்னு சொல்லுங்க, நான் நினைக்கிறேன் சுவரில்லா சித்திரம்.
0: இல்லை இல்லை, நீங்கள் புதிய வாய்ப்புகளில் பாட்டு கேட்டீங்கள்லானே, புதிய வாய்ப்புகளிலிருந்து ஒரு பாட்டு போடுறோம். சரியா?
4: ஓகே, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க?
0: நலம் பவா, நலம்.
5: என்ன கேம் அந்த மாதிரி போயிட்டு
0: நேற்றைக்கு
5: மொரோக்கோ வந்துட்டு கனடாவோட வேற போகுது.
0: மொரோக்கோ கனடா தான் அடுத்த காலம் காண போயினோம்.
5: நல்ல கேமா இருக்க போகுது.
0: வெள்ளோணுமெண்டா நீங்கள் அங்கே போய்
5: பார்க்கணும். லீவ் எல்லாம் எடுத்து நிற்க
0: வரேன்.
5: எனக்கு ஒரு பாடம் இந்த வாய்ப்புக்கு பிடிச்ச பாடம் பக்கத்துல
0: நிக்கிறேன்.
5: பாட்டு வந்து அஞ்சலி படத்துல, டூயட் படத்துல அஞ்சலி அஞ்சலி அந்த பாட்டு லவ் அணை கேட்ட பாட்டு விரும்பி கேட்க சொல்றேன். அடிச்சு
0: டூயட் திரைப்படம்
5: அஞ்சலி அஞ்சலி
0: அஞ்சலி அந்த பாடம் ஒழிக்கும். நன்றி பவான்.
5: நன்றி வாசன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம் வாசன். கண்ணன் கேக்குறோம், எப்படி இருக்கீங்க?
0: நலம் கண்ணன், நன்றி. நீங்கள் எப்படி?
6: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நேற்று மேட்ச் பார்த்து கொண்டு கேக்கு உங்களோட ஞாபகம் தான் வந்து. ஜெர்மனி ஃபர்ஸ்ட் டைம் ரவுண்ட் ஆஃப் 16 போயிடும், நாலு தரம் பண்ணாரு. மற்றது 70% அவர் பால வச்சிருந்து வெளியெல்லாம் போயிட்டு
0: இருக்கு. ஜெர்மனிட விளையாட்டு எல்லாம் என்ன செய்யறது, துரதிருஷ்டமும் சில விதிமுறைகளும். இப்போ இருக்கிற ஃபிஃபா உலகின்ன போட்டியில் விஏஆர் முறையும் தான் அந்த தோல்விக்கு காரணம். அது அந்த கோல் சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பு, அந்த கோல் ஒன்று அடித்தது ஜெர்மனி.
6: ஓ, கடைசி நேரத்தில் அடித்த கோல் அது
0: ஃபவுல்
6: பண்ணிட்டாங்க, கோலிக்கு ஃபவுல் போட்டாங்க. மற்றது ஃபர்ஸ்ட் டைம்
0: சில வேலை நாங்கள் எல்லாம் தீர்மானிச்சிட்ட மாதிரி ஐரோப்பிய நாடுகளை உள்ளுக்க வரவிடக்கூடாது.
6: நெதர்லாந்து
0: அதான் சொல்றேன். இப்ப என்னண்டா பெரிய தலைகள் எல்லாம் தீர்மானிச்சது ஒரு ஐரோப்பா ஓரங்கட்டு ஒண்ணு மண்டி இந்த ஃபிஃபா
6: சரியோ சரியோ அப்படி வந்து இருக்கிறாங்களே எல்லாரும். ஜப்பான் ஜப்பான் தோத்து எனக்கு சரியா கவலையா இருந்து பாம
0: ஜப்பான்
6: கடைசி நேரத்துல அவங்க தோத்துட்டாங்க. எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போய் கொண்டிருக்குது. பாப்பம் இந்த வியாழக்கிழமை ரொனால்டோ வாழ இங்க இங்க வெள்ள வெள்ளம் தான் இருக்கும் டவுன் டவுன்ல ஆக்கள் வெள்ளம்
0: தான் வெள்ளம்
6: என்ன கைப்படத்துல ஒரு பாட்டு கேட்பாங்க செல்லகுமாரும் சோபனா முப்பத்தஞ்சாவது வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடினா ரவிபாலாவுக்கும் வெட்டிங் அனிவர்சரி நினைக்கிறேன். மற்ற என் நல்ல ஒரு நண்பன் சார்ஸ் தேவசகாயம் பிறந்த நாள் கொண்டாடுறேன். பிறந்த நாள் கொண்டாடுறாள் திரும்ப நாள் கொண்டாடுறாள் வாழ்த்திக் கொண்டு இனி பின்னர் ஒரு மணில இருந்து மெச்சூர பாப்போம்.
0: நன்றி
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
7: வணக்கம்
0: வணக்கம் வாங்க
7: காலை
0: வணக்கம் சொல்லுங்கள்.
7: ஓ
0: சுகமா இருக்கலாம்.
7: பேசலாம்
0: என்ன யார் பேசுறீங்க? ஸ்ரீயா? ஓ டோன் மிஸ் ஸ்ரீ சொல்லுங்கள்.
7: எனக்கு வந்து ஒரு புது பாடல் கேட்போம். எல்லாரும் பழைய பாடல் கேட்கிறாங்க.
0: நீங்க கதைக்கிறது தூர இருந்து கதைக்கிற மாதிரி இருக்கு ஸ்ரீ.
7: ட்ரை பண்ணி கொண்டு
0: சரி சரி கிட்ட கொஞ்சம் கிட்ட போய் கதைங்க சொல்லுங்க.
7: எனக்கு வந்து இரண்டு தலை படத்திலிருந்து இரட்டை தலை புது பாடல் ஒரு கண்ணம்மா தனுஷ் படிச்ச பாடல்.
0: கண்ணம்மா என்ன பாடல் ஒழிக்கும் ஸ்ரீ. நன்றி
7: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்த மிக்க நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன லலித் காய்க்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல லலித் நன்றி. நீங்க நலமா?
8: நல்ல சுகமா இருக்கும். எனக்கு இந்தியன் படத்துல இருந்து டெலிபோன் மணிபோல் அந்த படம்.
0: சரி டெலிபோன் மணிபோல் சிரிப்ப வழிவலா என்று கேட்க இவ்வளவு ஆளும் சென்றிருக்கு வர
8: நல்ல ஒரு பாட்டு.
0: நன்றி
8: நன்றி வணக்கம்.
0: ஆமாம் நேர்களது விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். செய்தி அறிக்கையின் பின்னர் எங்களது 10க்கு 10 நிகழ்ச்சியிடையே நேர்கள் உங்கள் பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: அறிவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR Tamil HD Hourly News.
2: நாட்டில் டெங்கு தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அரசாங்கத்துடனான தங்களது நீண்டகால பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வு காணப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடுநிலவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகர் தேசிய சங்கம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உயிரிழந்தமைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா, இந்த நடவடிக்கை ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை மீறுவதாகவும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டண உயர்வு நாளை முதல் அமுலுக்கு வரும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. 24 சசெக்ஸ் இல்லத்தை புதுப்பிக்க அதிகமான நிதி திரட்டப்பட்டுள்ளது என்று ட்ரீடோஹோல் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கும் இடையிலான உறவு ஒரு கடினமான கட்டத்தை கடந்து மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க உத்வேகத்தை பெற்றுள்ளதாக கௌரவ மூத்த ஆலோசகர் அல் மேசன் திங்களன்று தெரிவித்துள்ளார்.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

அது புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து தவத்தின் விருப்பத்தில் ஒழிக்க இருக்கின்றது. நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் கொண்டு வருகின்ற 10 பாடல்களையும் இப்பொழுது நாங்கள் நேர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். பாடலை தொடர்ந்து அந்த 10 பாடல்களை நேர்கள் கேட்டுக்கொள்ளலாம்.

0: மிஸ்ஸாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 Tamil HD, Canada உடன் முதல் 24 hours Tamil HD radio. Enjoy.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் ஜிடிஏயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: listening to CMR Tamil HD.
1: நேரம் இப்பொழுது 10:08 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்கள் தருவோம். நீங்கள் வாக்களிக்கும் நேரம் இது.
2: 10க்கு 10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
0: 24 மணி நேரமும்
4: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: அந்த பாடல் மதி விருப்பத்தில் டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்த நேரம் 10:22.
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை. பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து.
0: ஒளித்தோய்ந்த பாடல் மதி விருப்பத்தில் டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க கேட்டீர்கள். இப்பொழுது 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் நாங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கப் போகின்றோம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற பாடல்கள் இப்பொழுது தயார். 10 பாடல்களையும் தந்து விடுகின்றோம். அந்த சுடச்சுட ஒரு தோசை தருகின்றோம். இப்போது உடனடியாக தயாரித்து கொண்டு வந்த பாடல்கள் கேட்டு பார்ப்போம். நீட்டிய தினம் நீர்களே, என்ன சொல்வது, உங்களுக்கு சொல்லத்தான் வேணும். ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் தூங்க விடவில்லை. 1 மணி 2 மணி ஆகிவிட்டது தூங்குவதற்கு. அப்போ இங்கே இப்போ இந்த 3 பாடல்களுக்கு இடையில் மிக வேகமாக ஒரு சுடச்சுட வடை தோசை அப்படி கொண்டு வந்திருக்கின்றோம். 10 பாடல்களையும் நாங்கள் தரப்போகின்றோம். முதலாவது பாடல், என்னாச்சு என்னாச்சு அட உனக்கு என்னாச்சு, மெஜந்தா திரைப்படம். வாயிசன் பாடிய பாடல், எங்கடபடியன் வாயிசன் பாடிய பாடல். இரண்டாவது, ஆளின் அழகுராஜா திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம். இலக்கம் 3, சாமுராய், ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு ஓடம் என்னிடம் உண்டு. ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு ஓடம் என்னிடம் உண்டு. இலக்கம் 4, புது வசந்தம் திரைப்படத்தில் வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே, வந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனந்த ராகங்களே. இலக்கம் 5, மனசுக்கேத்த மகாராசா திரைப்படத்திலிருந்து முகமொரு நிலா விழியிரு நிலா அடடா 3 நிலா. எல்லாம் ஒரு இடைக்கால பாடல்கள். 85 பின்னர் 90களின் ஆரம்பத்தில் வெளிவந்த பாடல்கள் பெரும்பாலான பாடல்கள். இலக்கம் 3, இனிய உறவு பூத்தது திரைப்படத்தில் சிக்கன்ற ஆடையில் சிட்டுக்கள் ஆடட்டும். கொஞ்சம் வித்தியாசமான பாடல், சிக்கன்ற ஆடையில் சிட்டுக்கள் ஆடட்டும். ஆசா போஸ்லேயும் அதில் ஒரு குரல் கொடுத்திருப்பார். இலக்கம் 7, ஆல்பம் திரைப்படத்தில் செல்லம் ஏ செல்ல செல்லமாய் செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, ஜாதுமாகி என்னுள் நின்றாயடியே, கார்த்திக் ராஜா இசையில். இலக்கம் 8, கிளிஞ்சல்கள் திரைப்படத்தில் விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம் பார்வை நாடகம் அரங்கிலேறலாம். இலக்கம் 9, திருடி திரைப்படத்தில் நிலவு வந்து வானத்தையே திருடி கொண்டது. ஒரு பழம்பெரும் பாடல், நல்ல பாடல், பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேர்களுக்காக. இலக்கம் 10, சென்னை 6028, வாழ்க்கையை யோசிங்கடா தலை எழுத்தா நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா எல்லோரும் ஒன்றா சேருங்கடா. இவைகள்லாம் 10 பாடல்கள், கொஞ்சம் வித்தியாசமான பாடல்கள்லாம். எங்கே உங்களுக்கு பிடித்திருக்கின்றது பாடல்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். மீண்டும் ஒரு முறை நேர்களை பாடல்களை தருகின்றோம். இது திடீர் தோசை என்று சொல்வார்கள் அப்படி. இப்போ ஒரு 15 நிமிடத்திற்குள் உருவான பாடல். முதலாவது பாடல், மெஜந்தா திரைப்படத்தில் என்னாச்சு என்னாச்சு அட உனக்கு என்ன ஆச்சு, வாயிசன் குரலில் ஒலிக்கின்ற மெஜந்தா திரைப்பட பாடல். இரண்டாவது, ஆளின் அழகுராஜா உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம். இலக்கம் 3, சாமுராய் தருகின்ற ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு ஓடம் என்னிடம் உண்டு. இலக்கம் 4, புதுவசந்தன் திரைப்படத்தில் வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே, வந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனந்த ராகங்களே. இலக்கம் 5, இடம்பெறுகின்ற பாடல், மனசுக்கேத்த மகாராசா முகமொரு நிலா விழியிரு நிலா அடடா 3 நிலா. இலக்கம் 6, இனிய உறவு பூத்தது சிக்கன்ற ஆடையில் சிட்டுக்கள் ஆடட்டும். இலக்கம் 7, ஆல்பம் திரைப்படத்தில் செல்லமாய் செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, ஜாதுமாகி என்னுள் நின்றாயடி. இலக்கம் 8, கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம் பார்வை நாடகம் அரங்கிலேறலாம். இலக்கம் 9, திருடி திரைப்படத்தில் நிலவு வந்து வானத்தையே திருடி கொண்டது. இலக்கம் 10, வாழ்க்கையை யோசிங்கடா தலை எழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா எல்லோரும் ஒன்றா சேருங்கடா. இதுதான் பாடல், நீங்களும் எல்லோரும் ஒன்றாய் சேருங்கள், வாருங்கள் ஒன்றாய் சேருங்கள், வாக்களியுங்கள். உங்களது வாக்குகளின் அடிப்படையில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமையானது தான், ஏற்கனவே நாங்கள் தந்திருக்கின்றோம். 416-644-6222 இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். இப்பொழுது சரியாக நேரம் 10:26. உங்களது வாக்குகளை அளிப்பதற்காக நேர்களை நாங்கள் இப்போது இணைத்துக் கொள்கிறோம். ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம் வாசன், நான் மதன் கலைக்கின்றேன்.
0: மதன் வணக்கம். வாங்கோ.
2: வணக்கம் வணக்கம். நல்ல அருமையான பாடல்கள், நீங்க முத்தான பாடல்கள் சொத்தான பாடல் சொன்னீங்க, எல்லாமே அருமையான பாடல்கள். என்ன 10 பாடல்களை வச்சு நீங்க பந்தி வச்சிருக்கிறீங்க, வடை சோறு எல்லாம் போட்டு நம்ம அப்படியே சொதிய விட்டு கடைசி அப்படியே சுத்தி வளைச்சு கட்ட வேண்டிய சத்துணவு போடுற பாடல்கள்.
0: நல்ல பாடல்களா மதன்? எல்லாம் கேட்ட பாடல்களா? நீங்கள் நான் கொஞ்சம் தயக்கத்தோட கொண்டேன், கேட்டிருப்பீர்களோ தெரியாது.
2: இல்ல, நல்ல பாட்டு. நான் இந்த 10 பாடல மூன்று பாட்டை தத்தெடுக்கிறேன்.
0: எடுங்கள் பாப்போம். முத்துக்களை தத்தெடுக்கிறீங்க, முத்துக்கள் சொத்துக்களை தத்தெடுக்கிறீங்க. ஒரு கவிஞன் தானே வார்த்தை அப்படியே.
2: 3, 5, 7 வாசன்.
0: 3, 5, 7. நன்றி. நாங்கள் கொண்ட முத்து, நாங்கள் கொண்ட முத்துக்களை சொத்துக்களாக நினைத்து தத்தெடுத்த மதனுக்கு நன்றிகள். இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். பாடல்கள் தெரிவு கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். எல்லாம் இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம், பேசுங்கள். வணக்கம். வணக்கம். அங்கிருந்து பாட்டு வருது, வேற பாட்டு. ஆமாம், நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164446222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம்.

0: அது ஜெனா விருப்ப பாடு. ஆமாம் நேர்களை, விரைவாக வந்து வாக்களியுங்கள். இப்பொழுது அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வாசன் குவதாஸ்.
0: வாங்க குவதாஸ்.
1: ரொம்ப கஷ்டமா போச்சு.
0: ஓ உண்மைதா.
1: 2, 5, 7, 4, 9, 10 மற்றது மூன்றாவதுக்கும் போட்டு விடும்.
0: சரி, நன்றி நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: சொல்லுங்கள் வெண்பா.
2: எனக்கு பெருசா பாட்டுவர் தெரியல, பூடைக்கடம் விளங்க வரியாது. 8, 1, 4, 5
0: இந்த பாட்டுகள் தெரியுது. என்ன இந்த வாக்களித்த பாட்டுகள்?
2: ஆமாம்.
0: சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா வாருங்கள்.
3: எனக்கு வந்து 10, 9, 1, 2, 3
0: கொஞ்சம் அருமையான பாடல்கள் தான். காற்றலைகள் அருமையான பாடல்கள் தான். கடினமா இருக்கும், கேட்டு பாருங்கள்.
3: அடிக்கடி கேட்காத பாட்டுகள் சில இருக்கு, கேட்டு பார்ப்போம்.
0: புதிய படையல்கள் இருக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி கொண்டு.
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நான் மதி.
0: மதி சொல்லுங்கள்.
4: நானும் அரவாசி பாட்டு கேட்டதில்லை.
0: எல்லாரும் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் அது ஒரு சங்கடம் தான். பரவாயில்லை, பாட்டை கேளுங்கள், பிறகு பிடிச்சிருக்காங்க நீங்க சொல்லலாம்.
5: நீங்கள்
0: கேட்கல அதிசயமா இருக்கு. பாட்டு கேட்க சொல்லுவீங்கள். அந்த காலத்துல கேட்டு ரசித்த பாடல்கள் ஓடி அறிவீங்கள் பாருங்க. சரி, போன வாரம் அப்படி ஒரு பாடல் நீங்கள் அப்படி

ஆட்டக்காரர்கள். உலகக்கோப்பையை வெல்லாவிட்டாலும் நெதர்லாந்து 1988 ஜூரோ கப்பை, ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று சாதனை படைத்தது. இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள். இன்று நேற்றல்ல, 1934 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் பங்கு பெறுகின்ற ஒரு சிறப்பை பெற்றவர்கள். 74, 78, 98, 2010, 2014, 2022, 2026 என்று அவர்களது அந்த நீண்ட பட்டியல் தொடர்கின்றது. மொரோக்கோ அணிக்கு எதிராக பெனால்டி ஷூட் அவுட்டில் அவர்கள் தோற்று வெளியேறியது உலக கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பல வீரர்களது ஆட்டத்தை. அந்த கால்பந்து வரலாற்றில் நெதர்லாந்து அணி திறமையான வீரர்களை எல்லாம் தந்திருக்கின்றது. டேனிஸ் பெர்கா, ராபின் வான், பேர்சி, ராபன், வெஸ்லி, இப்படி பலர். ஒரு வலிமையான அணியாக இந்த அணி பார்க்கப்படுகின்றது. அந்த அணி இப்போது வெளியேறியிருக்கின்றது. இது நெதர்லாந்து மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் கால்பந்தாட்ட ரசிகர்கள் என்ற ஒரு பெருங்கூட்டம் இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் நெதர்லாந்தின் வெளியேற்றம் மற்றொரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. இப்பொழுது நெதர்லாந்திலும் மிக கடும் வெப்பநிலை நிலவுவதாக சொல்லப்படுகின்றது. வெப்பநிலை மட்டுமல்ல நேர்களே, நெதர்லாந்து ஒரு மிகச்சிறந்த நாடு. ஹொலண்ட் என்று அழைக்கப்படுகின்ற நாடு. நெதர்லாண்ட் என்றால் தாழ் நிலம் என்ற அர்த்தம், என்றால் நிலத்துள் கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடு. அணை கட்டி கடல் நீரை உள்ளே வரவிடாது தடுத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நெதர்லாந்து நாட்டில் இந்த வெப்பநிலை மிக கடுமையாக வாட்டி வரைத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற ஆம்ஸ்டர்டாம், டொட்டர்டாம், இந்த ரெண்டு துறைமுகங்களும் நெதர்லாந்துக்கு மிகச்சிறந்த வருவாயை ஈட்டி தருகின்ற துறைமுகங்கள். 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 300,000 மேற்பட்ட மின்னல்கள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஐரோப்பா முழுவதும் வரலாறு காணாத அளவுக்கு வெப்ப அலை நிலவி வரும் வேளையில் நெதர்லாந்தில் ஒரு வாரத்துக்கு மேலாக 30 பாகை தொடக்கம் 45 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றதா. இது நெதர்லாந்தின் பூந்தோட்ட உற்பத்தி. அவர்கள் பொதுவாக பூந்தோட்டங்கள், மலர்கள் ஏற்றுமதிகளில் முக்கியம் பெறுபவர்கள். ஒரு அமைதியான நாடு, மகிழ்ச்சியான நாடு. இப்போது இரண்டு விதங்களால் இன்றும் நாளையும் கொஞ்சம் வேதனைப்பட்டிருக்கின்றது. அதிக வெப்பநிலை, ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் கிண்ணம் வெல்லும் என்று சொல்லப்பட்ட ஒரு அணி இப்போது முதலாவது நொக் அவுட் சுற்றிலேயே வெளியேற்றப்பட்டிருக்கின்ற அதிர்ச்சி. அதுவும் மொரோக்கோவிடம். மொரோக்கோ இந்த நாடுகளது குடியேற்ற நாடுகளாக இருந்த நாடு, ஐரோப்பிய நாடுகளின் குடியேற்ற நாடுகளாக இருந்து விடுதலை பெற்ற நாடு. போர்த்துக்கல், ஸ்பெயின், ஹொலண்ட், இவையெல்லாம் கொஞ்சம் சுரண்டி பார்த்தன மொரோக்கோவை. அந்த நாடு இப்போது மொரோக்கோவிடம் தோல்வியடைந்து வெளியேறி இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. நிகழ்ச்சியில் 7ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றனர்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: அந்த பாடல் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியிலே இப்பொழுது 7 இடத்தை இப்படி தொலைத்தோம். இந்த நேரம் சரியாக 11:40. நேர்களை, இந்த புது வசந்தம் திரைப்படம் 1990 வெளிவந்தது. திரைப்படம் விக்ரமனன் இயக்கத்தில் முரளி, ஆனந்த் பாபு, ராஜா, சார்லி மற்றும் சித்தாரா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்திருந்தது. 4 ஆண் நண்பர்கள் ஒரு பெண் இவர்கள் இணைந்து வாழுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கதை அம்சம் பொருந்திய திரைப்படமாக புது வசந்தத்தை பார்த்து ரசித்தோம். அந்த புது வசந்தம் திரைப்படத்துக்கான இசை எஸ் ஏ ராஜ்குமாரது இசையில் வாலி வரிகளை எழுத மனோ மற்றும் சித்ரா கே எஸ் சித்ரா ஆகியோரது குரல்களில் இந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 11:40. நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். புது வசந்தம் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கும் பாலைவனச் சோலை என்ற திரைப்படம் பார்த்தவர்களுக்கும் நிறையவே அந்த திரைப்படத்தில் காணப்படுகின்ற பல ஒற்றுமைகளை பார்த்திருப்பீர்கள். 2 நண்பர்கள் மற்றும் ஒரு பெண் அவர்களுக்கிடையில் ஒரு நாயகி, இப்படி ஒரு அமைப்பில் பாலைவனச்சோலை 81 வெளிவந்தது. புது வசந்தம் 90, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு திரைக்கதை வடிவத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு பெண் பல ஆண்கள் என்ற பாணியில் நட்பை மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட திரைப்படங்களில் இந்த திரைப்படங்கள் 2-1. அந்த திரைப்படத்தில் பாலைவனச்சோலையில் சுஹாசினி 5 ஆண் நண்பர்கள் மத்தியில் வசிக்கும் ஒரு பெண், புது வசந்தத்தில் சித்தாரா 4 ஆண் நண்பர்கள் இடையில் நுழைகின்ற ஒரு பெண், இப்படி 2 ஏறத்தாழ ஒரே விதமான கருவை கொண்டிருந்தாலும் கதைகள், படங்களின் உருவாக்கங்கள் சற்று வித்தியாசமானவையாக இருக்கும். படங்களை பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும். இப்பொழுது அடுத்து நிகழ்ச்சியில் 6 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல்.

இது ஒரு வித்தியாசமான பாடல். பாடலை பாடியவர், பாடல் வித்தியாசமானது, பாடலை பாடியவர் யார் என்று கேட்டால், பார்த்தால் நிச்சயம் அதிசயப்படுவீர்கள்.

0: அந்த பாடல் சாமுராய் திரைப்படத்திலிருந்து ஹரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து வரிகளில், பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் மற்றும் துசாரா ஆகியோரது குரல்களில் ஒலித்திருந்தது. நித்யஸ்ரீ மகாதேவனுக்கு இப்படி ஒரு பாடலை ஹரிஸ் ஜெயராஜ் கொடுப்பதற்கு என்ன துணிவு வந்திருக்கும்? ஒரு கர்நாடக இசை மேதை அவர். அவருக்கு தமிழ் திரையுலகத்தில் திரைப்பட பாடல்கள் பல வந்தன. என்றாலும் இப்படி ஒரு பாடலை கொடுத்து ஒரு வித்தியாசமான இசையில் அந்த பாடல் 6 பிடித்து ஒழித்தோ. இந்த நேரம் 11:48. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10:10 நிகழ்ச்சியில் அடுத்து 5 பிடித்தொழிக்கும் பாடல்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
0: நேர்களே, கனடா மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மீண்டும் இலங்கைக்கு திரும்புகின்ற நம்மவர்கள், குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களிடமிருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பொருட்கள் களவாடப்படுகின்ற பல செய்திகள் இப்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அவ்வாறு களவாடப்படுகின்ற பொருட்கள் தொடர்பான ஒரு காணொளியும் ஒரு விடயமும் இப்போது வெளியாகி இருக்கின்றது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பல்வேறு விதமான கெடுபிடிகள் அதிகரித்திருக்கின்ற நிலையில், குறிப்பாக உலகெங்கும் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் இவ்வாறான கெடுபிடிகள் அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக கனடாவின் பியர்சன் விமான நிலையத்திலிருந்து பொருட்களை, உங்களது லக்கேஜ்களை நீங்கள் கொண்டு செல்லுகின்ற போது, சில வேளைகளில் உங்களது நீங்கள் கொண்டு செல்லுகின்ற பொதிகளுக்குள் மறைத்து வேறு பொருட்கள் வைக்கப்படுகின்ற சம்பவங்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன. இப்போது அது தொடர்பாக காவல்துறையினர் விழிப்படைந்திருக்கின்றார்கள். அதேபோல் இலங்கையில் நீங்கள் சென்று இறங்குகின்ற போதிலும் இவ்வாறான பல்வேறு கெடுபிடிகள் இருக்கின்றன. குறிப்பாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் உங்களை அதிகளவு சோதனைக்குள்ளாக்குகின்ற போது இருக்கின்ற பொருட்கள், அங்கு வருகின்ற உங்களது பொதிகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் பல களவாடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே நீங்கள் கொண்டு செல்கின்ற பொருட்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும். அவற்றை உடனடியாக பரிசீலனை செய்து நீங்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாக பல பெருமதி மிக்க பொருட்களை நீங்கள் இழக்க நேரிடும் என்று இப்போது கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அதிகாரிகள். அதற்குள் பல நல்ல அதிகாரிகள் இருப்பார்கள், ஆனால் வேலை செய்பவர்கள் பலர். ஆகவே தமிழ் பேசுகின்ற மக்கள் என்று சொன்னால் இப்பவும் அங்கே கொஞ்சம் ஓரப்பார்வைதான்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா

0: லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது ஐந்தாம் இடத்தை பிடித்தொழித்தோ. இந்த பாடல் ஆளின் அழகுராஜா, அந்த திரைப்படத்திலிருந்து எஸ் தமன் இசையில், பாடல் விஜய் ஜேசுதாஸ் ஸ்ரீவர்தனி ஆகியோரது குரல்களில் ஒலித்தோ. இந்த நேரம் சரியாக 11:56. நேர்களை, இன்று இலங்கையில் பெட்ரோலிய பொருட்களுக்கான விலைகளை மிக வேகமாக அதிகமாக குறைத்திருக்கின்றது இலங்கை அரசாங்கம். இப்பொழுது அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கிடையில் ஏற்படுத்தியிருக்கின்ற சமாதான ஒப்பந்தம், கோர்முஸ் நீர்நிலை திறக்கப்பட்டமை என்பதை தொடர்ந்து உலகத்தில் பல நாடுகளிலும் இந்த பெட்ரோலிய பொருட்களுக்கான விலைகள் மிக வேகமாக சரிந்து வருகின்றன. இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் 29 நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் பெட்ரோலரது விலைகளை மிக அதிகம் குறைத்திருக்கின்றார்கள். ஒரு லிட்டர் பெட்ரோல் 92 பெட்ரோலின் விலை 20 குறைக்கப்பட்டிருப்பதாகவும், அது 414 தற்போது நிலவுவதாகவும், ஆட்டோ டீசல் ஒன்றின் விலை 25 குறைக்கப்பட்டு 318 மாற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையாக இது இலங்கை வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அவர்கள் பல்வேறு வகையில் இவ்வாறான விலையேற்றங்களால் நொந்து நூலாகி இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். நொந்து நூலாகி இருக்கின்றார்கள். இலங்கை மக்களால் அவற்றை தாங்க முடியாது என்ற வகையில் இப்போது விலை ஏற்றங்கள், விலை குறைவுகள் ஏற்பட்டாலும் பணவீக்க நிலைமைகள் மிக மோசமாக இருக்கின்றது. 8% பணவீக்கம் இப்போது உயர்வடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதை தடுப்பதற்கான பல முயற்சிகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற போதும் அவற்றை தடுத்து நிறுத்துவது மிக கடினமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை டெங்கு நோய் இப்போது இலங்கையில் மிக பெருமளவில் ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 53,000 கடந்திருக்கின்றது. நாடு முழுவதும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். கடந்த 24 1,000 பேர் வரை டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆண்டில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 53,159 அதிகரித்திருக்கின்றது. இது மிக கடுமையான சுகாதார நெருக்கடிகளை உருவாக்கியிருப்பதாகவும், இவ்வாறான சுகாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு மிக கடும் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பொதுமக்களுடன் உதவியுடன் மேற்கொள்ள வேண்டும். டெங்கு நோய்களுக்கு புகை தெளித்த புகை விசிறுதல் தனியே தீர்வாக இருக்காது. அதன் வேரை அடியுடன் பிடுங்க வேண்டும். எங்கெல்லாம் டெங்கு முட்டையிட்டு அந்த டெங்கு பரவுகின்ற நுளம்புகள் உருவாகின்றனவோ அவ்வாறு உருவாகின்ற இடங்களை இல்லாத ஒழிக்க வேண்டும். சிரட்டைகள், மட்டைகள், கழிவுப் பொருட்கள் தேங்குகின்ற, அவற்றில் நீர் தேங்குகின்ற அந்த பகுதிகளை கண்டறிந்து அவற்றை சிரமதான பணிகள் மூலம் இல்லாத ஒழிக்கின்ற முயற்சியில் சாதாரண பொதுமக்கள், ஒவ்வொரு வீடுகளில் உள்ள மக்களும் ஈடுபடுவதன் மூலம் இவ்வாறான டெங்கு நோய் அபாயத்தை தவிர்க்க முடியும் என்று இலங்கை மக்களுக்கு இப்போது டெங்கு ஒழிப்பு தொடர்பான அறிவித்தலை, அதில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை இப்போது இலங்கை அரசாங்கம் பல்வேறு விதமான ஊடகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள், சுகாதார நிலையங்கள் என்பவற்றின் ஊடாக அறிவுறுத்தி வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, வீடு வீடாக சென்று டெங்கு நோய் பரவுகின்ற ஆபத்தான விடயங்கள் ஏதாவது இருந்தால் அவற்றை கண்டறிதல், அவற்றுக்கு எதிராக கடும் தண்டங்கள் விதித்தல் போன்ற நடவடிக்கைகள் பொது சுகாதார பரிசோதகர்கள் இப்போது ஈடுபட தொடங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல நேர்களே, இலங்கையில் தாய்லாந்தில் நடந்த குத்துச்சண்டை உலகப் போட்டி வரலாற்றில் முதல் முறையாக தங்கம் வென்ற இலங்கை வீரர் ஒருவர் இப்போது பேசப்படுகின்றார், ஆசிக் நசீர். தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இந்த மாதம் 25-29 நடைபெற்ற ஒரு உலகக்கிண்ண குத்துச்சண்டை போட்டியில் இலங்கை வீரரான ஆசிக் நசீர் 57 இடைப்பிரிவில் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார். இந்த உலகளாவிய தொடரின் வரலாற்றில் இலங்கை தங்கப்பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகின்றது. இலங்கை பொதுவாக குத்துச்சண்டையில் இவ்வாறான தங்கங்களை வெளிநாடொன்றில் பெறுகின்ற இந்த வாய்ப்பை தொடக்கியிருக்கின்ற ஆசிக் நசீருக்கு பல்வேறு தரப்பினரும் இப்போது வாழ்த்துக்களை தெரிவிக்க தொடங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இலங்கையில் தற்போது இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விதமான அரசியல் மற்றும் பாராளுமன்ற அமர்வுகள் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலையிலே ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் கண்டுள்ளதாக IMF தூதுக்குழுவினர் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் இந்த பாராட்டை வழங்கியிருக்கின்றார். என்றாலும் எதிர்க்கட்சிகள் என்பிபி அரசாங்கத்தை தொடர்ச்சியாக சாடி வருகின்றமை நேர்களுக்கு நன்கு தெரிந்ததே. என்பிபி அரசாங்கத்தின் தற்போதைய அந்த கப்பல் தள்ளாடுவதாக அவர்கள் தெரிவிக்கின்ற பல செய்திகளை நீங்கள் எங்களது செய்திகளில் கேள்விப்பட்ட. இப்பொழுது நேரம் 12:01.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

நீங்கள் இந்த வேளையில் ஒரு அமெரிக்காவில் இடம்பெற இருக்கின்ற ஒலிம்பிக் போட்டி பற்றிய ஒரு செய்தி. இப்பொழுது 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை நடாத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்க ஐக்கிய அமெரிக்க நாட்டில்தான் 2028 சர்வதேச ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருப்பது நீங்கள் அறிந்தார். இந்த சர்வதேச ஒலிம்பிக் போட்டியில் இன்றுமில்லாதவாறு கிரிக்கெட் போட்டிகள் இப்பொழுது புகுத்தப்பட இருக்கின்றன. 2028 முதல் இந்த கிரிக்கெட் போட்டிகளில் தற்போது ஆடுவதற்காக மகளிர் அணிகள் 4 தெரிவாகி இருக்கின்றது. இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் கிரேட் பிரிட்டன், பெரிய பிரித்தானி ஆகிய 4 மகளிர் அணிகள் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான கிரிக்கெட் விளையாட்டுக்கு தகுதி பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதுவரை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வெளியிட்டுள்ள தகுதி சுற்று முறைமைகள் நடைமுறைகளின்படி ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தலா 6 அணிகள் T20 வடிவிலான இந்த போட்டியில் பங்கேற்க இருக்கின்றன. இதில் மகளிர் அணிகள் 4 இதுவரை தகுதி பெற்றிருக்கின்றன. இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, கிரேட் பிரிட்டன். மீதமுள்ள 2 இடங்களை ஒன்று போட்டி நடாத்தும் அமெரிக்கா அடிப்படையில் December 31, 2026 ஐசிசி தரவரிசையில் முதல் 15 இடங்களுக்குள் இருந்தால் நேரடியாக அமெரிக்கா தகுதி பெறும். எஞ்சியோரிடம் 2027 நடக்கும் ஐசிசி ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டி மூலம் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் ஆண்கள் பிரிவில் இதுவரை எந்த ஒரு அணியும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. என்றாலும் ஆண்கள் அணி தேர்வு முறை கண்டங்களின் ஒதுக்கீடு 4 இடங்கள் December 2026 வெளியாகும். ஐசிசி T20 தரவரிசையின் அடிப்படையில் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஓசானியா கண்டங்களில் முதலிடம் பிடிக்கின்ற சிறந்த 4 அணிகள் தகுதி பெறும் என்று சொல்லப்படுகின்றது. அமெரிக்கா நடத்தும் நாடாக இருப்பதனால் தரவரிசையில் 15 இடங்களுக்குள் இருந்தால் நேரடியாக தகுதி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. 2027 நடைபெறும் சிறப்பு ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டி மூலம் இவை தீர்மானிக்கப்பட இருக்கின்றன. என்ன இருந்தாலும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இப்பொழுது ஒலிம்பிக் போட்டி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மாற இருக்கின்றது. T20 கிரிக்கெட் போட்டிகளில் 6 அணிகள் ஆண்கள் பிரிவிலும் பெண்கள் பிரிவிலும் பங்கு பெற இருக்கின்றன. ஒலிம்பிக் போட்டி உலகத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகின்ற போட்டி. கால்பந்தாட்ட போட்டி ஏற்கனவே இருக்கின்றது, இப்போது கிரிக்கெட் போட்டியை புகுத்துகின்றார்கள். நிச்சயமாக இது ஒலிம்பிக்கு வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு ஜனரஞ்சகத்தை, ரசிகர் பட்டாளத்தை இன்னொரு படி உயர்த்த இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேரம் சரியாக 12:05. நேர்கள் CMR தமிழ் HD 10:10 உடன் இணைந்திருக்கும் நேரம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா June 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. June 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, July 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, July 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.

0: அது சென்னை 6028 என்ற அந்த திரைப்படத்திலிருந்து ஜீவன் சங்கர்ராஜாவின் இசையில் பாடல் கங்கை அமரன், வரிகளை எழுத ரஞ்சித் திப்பு, பிரேம்ஜி அமரன், ஹரிச்சரன் மற்றும் கார்த்திக் ஆகியோரது குரல்களில் 4 இடத்தை பிடித்தொழித்தோ. இந்த நேரம் 12:11. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. 10:10 நிகழ்ச்சியில் 3 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடலுடன் அடுத்து நாங்கள் பயணிப்போம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.

0: நேர்களே, அந்த பாடல் டி ராஜேந்தர் இசையில், பாடல் எஸ் ஜானகி, டாக்டர் கல்யாண், டி சுப்பிரமணியம். அவர் ஒரு மிக அருமையாக பாடல், இதுதான் அவரது பாடல். ஓரிரு பாடல்களை மட்டும் தமிழ் திரையுலகத்துக்கு தந்திருப்பவர் டாக்டர் கல்யாண், டி சுப்பிரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் இப்பொழுது ஒலித்தோ. இந்த நேரம் சரியாக 12:17 நிகழ்ச்சியில் அந்த பாடல் 3 இடத்தை பிடித்திருந்தது.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ்கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேர்களை, பொதுவாக வவுனியா மாநகர சபை இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி வருகின்றது. வவுனியா மாநகர சபை நீண்ட 8 தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு காரணமாக இயங்காத நிலையிலிருந்து மேல்நீதிமன்றம் இயங்கலாம் என்று அண்மையில் அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து வவுனியா மாநகர சபை தமது வலவையான கூட்டத்தொடர்களை ஆரம்பித்திருந்த வேளையில் அங்கு இருக்கக்கூடிய முதல்வர் மற்றும் பிரதி தவிசாளர் ஆகியோர்களுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு எதிர்கட்சி ஆசனங்களில் இருந்தவர்கள் மூலம் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பவனியா மாவட்ட மாநகர சபை முதல்வருக்கு எதிராக ஒரு வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் அவரது பதவியை வரிதாக்கி இருக்கின்றார். அந்த வரிதாக்கப்பட்ட பதவியை தொடர்ந்து இப்போது வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பதவி வரிதாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் இயங்கு நிலை தடைப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இது தொடர்பாக பூர்ண ஹர்த்தால் கடையடைப்பொன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த கடையடைப்பு ஒரு பாதி கடையடைப்பாகவும் ஒரு பாதி மக்கள் எதிர்கட்சி சார்ந்த கடையினர் கடையை திறந்து வியாபாரம் செய்த நிலைகளும் இடம்பெற்றிருந்தன. இப்பொழுது மேலும் ஒரு பூதாகரமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது வவுனியாவிலிருந்து. வவுனியா மாநகர சபையின் செங்கோலை சபையின் முன்னாள் முதல்வர் கொண்டு சென்றுள்ளதாக சபையின் செயலாளரால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கின்றதா அதனை செயலாளர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அதற்கமைய விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் நாளைய தினம் சபையின் முன்னாள் முதல்வரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்திருக்கின்றார்கள். இதேவேளை சபை உறுப்பினர்களான சீனா கிரிதரன் மற்றும் பிரேமதாஸ் ஆகியோர் செங்கோல் தொடர்பான ஊடக சந்திப்பொன்றில் இவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வடமாகாண ஆளுநரினால் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் காண்டீபன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பின்னர் சபை வளாகத்திற்குள் நுழைந்த தன்னுடைய பொருட்கள் உடன் செங்கோலையும் அவர் கொண்டு சென்றுள்ளதாக கடமையில் இருந்த சபை ஊழியர்கள் மூலம் அறிந்தோம் என்றும் இது தொடர்பாக செயலாளரிடம் ஆணையாளரிடமும் நாங்கள் கேட்டபோது தங்களுக்கு அது தெரியும் அதனை அறிந்திருந்ததாக அவர்கள் கூறியதாக தெரிவித்திருந்தார்கள். இதன் பின்னரே போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பான சபையின் முதல்வரை நாளைய தினம் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு இப்போது போலீஸ் கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. பொதுவாக செங்கோல் என்பது அந்த நிலையத்தில் இருக்க வேண்டியது, மாநகர சபையத்தில் இருக்க வேண்டியது. அதை தவிசாளர் கொண்டு செல்வது என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. நாளைய தினம் போலீஸ் அறிக்கை அல்லது போலீஸின் விசாரணை மேலதிக தகவல்களை கொண்டு வரும் என்று நம்பலாம். இது மட்டுமல்ல நேர்களே, இப்பொழுது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே பல்வேறு விதமான இந்தியா வங்காளதேசம் ஆகிய நாடுகளுக்கிடையில் தொடர்ச்சியான ஒரு பகை ராஜதந்திர முறுகல்கள் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக நீண்டகாலமாக வங்காளதேசம் மற்றும் இந்திய நாடுகளுக்கிடையில் நல்லுறவு இருந்தது. ஆனால் தற்போது வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் சீன பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த சீன பயணத்தின் போது சீனாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையிலான ஒட்டுறவு மேலும் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, ராஜதந்திர ரீதியில் பின்னடைவை ஏற்படுத்துமோன்ற அச்சம் இப்பொழுது பூகோள அரசியல் சார்ந்த ஆய்வாளர்களால் தெரிவிக்கப்படுகின்றது. 2025 ஆண்டு முகமது யூனிஸின் இடைக்கால அரசு, வங்காளதேச அரசு இந்தியாவுக்கு எதிரான கடும் நிலைப்பாட்டை எடுத்திருந்தது. குறிப்பாக ஆரம்பத்தில் மோங்க்லா என்ற ஒரு துறைமுக பிரதேசம், அந்த துறைமுகத்தை இந்தியா அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியாவுக்கு வழங்குவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் 2025 வங்காளதேசத்தில் ஏற்பட்ட ஜென்சி புரட்சியை தொடர்ந்து, வங்காளதேச அதிபர் இந்தியாவில் வந்து தஞ்சமடைந்ததை தொடர்ந்து, அந்த ஆட்சியில் முகமது யூனுஸ் இடைக்கால அரசை ஏற்ற நிலையில் இந்தியா அந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதென்றும், அதனை தொடர்ந்து இப்போது சீனாவுக்கு அந்த மோங்கோலா ஒப்பந்தம் சென்றிருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. வங்காளதேசத்தில் இந்தியாவுக்கு பதிலாக இந்த துறைமுகம் இப்போது சீனாவுக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால் தான் வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் சீன பயணம் நிறைவடைந்து இப்போது நாடு திரும்பியிருக்கின்றார். இரு நாடுகளும் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மோங்கோலா துறைமுகம் மற்றும் தீஸ் தாஜ் திட்டம் என்ற இரண்டு திட்டங்கள் இந்த விரைவில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் இந்த இரு விவகாரங்கள் குறித்து அதிக அளவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. மோங்கோலா வங்களாதேசத்தின் மிகப்பெரிய கடல் துறைமுகம். இங்கு சீன பொருளாதார மண்டலத்தை உருவாக்க சீனா திட்டமிட்டிருக்கின்றது. இந்த நிலத்தை சீனாவுக்கு பதிலாக இந்தியாவுக்கு வழங்க முதலில் திட்டமிடப்பட்டிருந்தாலும், அண்மைக்கால அரசியல் நடப்புகள் இந்தியாவுக்கு அதை வழங்குவதற்கு வங்காளதேசம் விரும்பவில்லை. தற்போது சீனாவுக்கு இந்த திட்டம் கிடைத்திருக்கின்றது. வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் தமது இருப்பை மேலும் வலுப்படுத்த சீனா பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. சீனா ஏற்கனவே பாகிஸ்தானில் குவாடர் முதல் ஆப்பிரிக்காவின் ஜிபூட்டி வரை பல துறைமுகங்களில் முதலீடுகளை மேற்கொண்டு வந்திருக்கின்ற நிலையில், சிட்டகொங்கில் கூட்டாக பொருளாதார தொழில்துறை மண்டலத்தை மேம்படுத்துவதற்கும் சீனாவும் வங்காளதேசமும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்ற வகையில், தீஸ்தா நதி மேலாண்மையில் உதவி வழங்குவதாகவும் சீனா உறுதியளித்திருக்கின்றது. இந்த தீஸ்தா நதி மேலாண்மை இந்தியாவில் கவலையை வெளிப்படுத்தி வருகிறதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு வங்காளதேசம் தனியே சீனாவுடன் மட்டுமல்ல, அண்மையில் பாகிஸ்தானுடனும் மிக நெருங்கிய ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தி கொண்டு வருகிறது. அருகில் இருக்கக்கூடிய வங்காளதேசமும் பாகிஸ்தானும் மிக நெருங்கிய ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துதல், சீனா வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் ஆணித்தரமாக காலூன்றுதல் போன்றன இந்தியாவின் எதிர்கால பூகோள அரசியலுக்கு மிகப்பெரிய கேள்வியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
0: நேர்களே, எங்களை படியல் இப்போது கனடா வந்திருக்கின்றார்கள். உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் செய்து தமது ரேப் இசை மூலம் எங்களது தமிழர் பெருமைகள் பலவற்றை, கந்தனின் பெருமை, தமிழரின் பெருமை போன்றவற்றை எல்லாம் பறைசாட்டி வருபவர்கள். அவர்களது மிகச்சிறந்த ஆற்றல்கள் புலம்பெயர் தமிழர்களால் பெருமளவில் ரசிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் எங்கட பெடியல் தந்த பாடல் ஒன்றையும் இணைத்திருந்தோம். குறிப்பாக வாகீசன், அந்த எங்கட பெடியல் குழுவில் இருக்கக்கூடிய வாகீசன் தந்த பாடல். இப்பொழுது நிகழ்ச்சியிலே இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கின்றனர்.

0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அடையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
2: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
8: நேர்களே, ராப்ஸ் லோன் என்று அழைக்கப்படுகின்ற எங்களது எங்களோட படியல் திசோன் வாகிசன் மற்றும் அட்விக் ஆகியோரின் கூட்டணியில் இப்போது ராப்ஸ் லோன் வழியாக வெளியாகி பல மில்லியன் பார்வையாளர்களை கடந்து இணையதளத்தில் மிகப்பெரிய அலையை ஏற்படுத்திய எங்களது இந்த மூன்று தாயக உள்ளங்களும் இப்பொழுது பல்வேறு நாடுகளுக்கும், இந்தியா மற்றும் இங்கிலாந்து, கனடா போன்ற பல நாடுகளுக்கு பயணம் செய்து தமது ரேப் இசை மூலம் ரசிகர்களை கவர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இவர்கள் திரைப்படங்களிலும், வாயிஸ் திரைப்படங்களிலும் பாடியிருக்கின்றார். குறிப்பாக மஜந்தா திரைப்படத்தில் ஒளித்தோ இந்த பாடல்தான் இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டாம் இடத்தை பிடித்திருந்தது. பைலா மற்றும் ரேப் கலவையை, இலங்கையின் பாரம்பரிய பைலா இசை வடிவத்தை, நவீன தமிழ் ரேப் இசையை மிக நேர்த்தியாக ஒன்றிணைத்து பாடுகின்ற அந்த பாடல்கள் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றன. இந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் அவர்களது பாடல்களை கொண்டு வந்தோம். நிறைய பாடல்கள், பவித்ரா இவர்களது கூட்டணியில் வெளியாகி

ஆல்பம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் நிகழ்ச்சியிலே முதலாம் இடத்தை பிடித்தொழித்து வைத்தது. ஆல்பம் திரைப்படம் 2002 வெளிவந்திருந்தது. கார்த்திக் ராஜா அந்த திரைப்படத்துக்கான இசையினை வழங்கியிருந்தார். இப்பொழுது இடம்பெற்ற பாடல் நாம் முத்துக்குமார் வரிகளில்

ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷால் ஆகியோரது குரல்களில் ஒலித்தோ. இந்த நேரம் சரியாக 12:39. நிகழ்ச்சியில் 10க்கு 10 நிகழ்ச்சியில் வாக்களித்த நேயர்களுக்கான நன்றிகள் தெரிவிக்கும் நேரம். நிகழ்ச்சியிலே எங்களது ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக இணைந்து கொண்டு பல நேயர்கள் வாக்களித்திருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது எங்களது ஃபேஸ்புக் தளம் ஊடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேயர்களுக்கான நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெற்ற 10 பாடல்களும் நேயர்களுக்கு பிடித்திருக்கின்றதா என்பதை நாங்கள் வருகின்ற வாரங்களில் அறிந்து கொள்ளலாம். தமது விருப்பங்களை பல வகைகளில் நேயர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற வகையில் இப்பொழுது கமல் நாகராஜா, ஜீவா சின்னா, நம்பி ராசையா, நிஷாஸ்ரீ, தாரணி சுந்தரலிங்கம், ஈசன் சுதன், லலித் இன்பராஜ், லட்சுமணன் விக்கி, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன், ஜூலியஸ் வின்சென்ட், சாந்தா சந்திரசேகரம், பேர்னாட்ஸா எஸ் செல்வம் அவரும் தமிழ்நாட்டிலிருந்து, ஐயாத்துறை தமிழ்நாட்டிலிருந்து, இவர்களது வாக்குகளுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை எங்களது காத்தலை வழியே இணைந்து கொண்டு 4164642222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு வாக்களித்த நேர்களுக்கான நன்றி தெரிவிக்கும் நேரம். நேர்கள் சிவன், மதன், பென்பா, குகதாஸ், சாரா, மதி, பவான், ஜனா, லலித், கண்ணன், ரசிகன், சுமதி, சுதா, தாரணி, காந்தி, நிர்மலா, கலியுகவரன் ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். இப்பொழுது தொடர்ந்து நாங்கள் பல்வேறு விதமான விடயங்களை பேசிய வண்ணம் வானவில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கப் போகின்றோம். இது பவான் விருப்ப பாடல்.

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 12:48 நேர்களே. கலாநிதி மாறன், அவரது மனைவியின் பேர் காவேரி மாறன். கலாநிதி மாறனின் மகளின் பேர் காவியா மாறன். கலாநிதி மாறன் பல்வேறு விதமான திரைப்படங்களை தயாரித்தவர். சன் பிக்சர்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம், அந்த துறையின் மூலம் பல்வேறு திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டவர். அது மட்டுமல்ல, அவரது மகள் காவியா மாறன் ஐபிஎல் கிரிக்கெட் உலகில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த அணியின் முகாமையாளராக, உடைமையாளராக இருப்பவர். முகாமையல்ல, உடைமையாளர். அவர்களது சொந்த அணிதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இப்படி இருக்கின்ற நிலையில் இப்போது காவியா மாறன், கலாநிதி மாறன் இவர்கள் இணைந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பீஸ்ட் என்ற திரைப்படத்தை தயாரித்திருந்தார்கள். பல்வேறு திரைப்படம், ஜெயிலர், பேட்டே, பீஸ்ட், திருச்சி தம்பலம், இப்படி பல திரைப்படங்கள் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் வெளிவந்திருந்தது. அனிருத் ரவிச்சந்திரன் தமிழ் திரையுலகத்தில் பல்வேறு விதமான பாடல்கள் மூலம் இப்போது பிரபலம் பெற்றிருப்பவர். வைதிஸ் கொலவரி என்ற திரைப்படம் என்ற பாடல், ஆரம்பத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரித்த இயக்கிய த்ரீ திரைப்படத்திலிருந்து தனுஷ் குரலில் வெளிவந்த பாடல் வைதிஸ் கொலைவரி. அதைத் தொடர்ந்து பல்வேறு பாடல்கள் மூலம் இப்போது தமிழ் திரையுலகத்தில் ஒரு இசையமைப்பாளராக நீங்காத இடத்தை பெற்றிருப்பவர் அனிருத் ரவிச்சந்திரன். இசையில் கலாநிதி மாறன், காவியா மாறன் இவர்களது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான ஒரு பாடலை தான் நாங்கள் அடுத்து கேட்க இருக்கின்றோம்.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
0: பழம்பெரும் நடிகர், நகைச்சுவை நடிகர் ஓஜி மகேந்திர, இவரது மருமகன் தான் அனிருத் ரவிச்சந்திரன்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
5: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும் விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்

நேர்களை இன்று நோர்வே மற்றும் ஐவரி கோஸ்ட் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாக இருக்கின்றன. மிகச்சிறந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கப் போகின்றது என்ற வகையில் பல உதைப்பந்தாட்ட ரசிகர்களுக்கு இந்த போட்டி ஒரு விருந்தாக அமையும். குறிப்பாக நோர்வே கால்பந்தாட்ட அணி வீரர்கள் இந்த போட்டியை ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கையுடன் இப்போது பார்த்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, ஐவரி கோஸ்ட் அணியும் இந்த போட்டியில் சளைக்காத ஒரு அணியாக இடம்பெற இருக்கின்றது. நொக் அவுட் சுற்றில் நோர்வே மற்றும் ஐவரி கோஸ்ட் அணிகள் இப்பொழுது களம் காண இருக்கின்றன. அவர்களுக்கான போட்டி ஆயத்தங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. மிகப்பெரிய நொக் அவுட் சுட். ஆப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய அணியாக இந்த ஐவரி கோஸ்ட் அணி திகழ்ந்திருக்கின்றது. குறிப்பாக ஐவரி கோஸ்ட் அணியை பொறுத்தவரையில் இதுவரை 4 தடவைகள் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் தெரிவாகி இருக்கின்றன. 2006, 2010, 2014, 2026. தி எலிஃபென்ட்ஸ் என்று இவர்கள் ஆப்பிரிக்காவில் அழைக்கப்படுவார்கள். அவ்வளவு வலிமையான அணி. 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையில் ஐவரி கோஸ்ட் அணி தனது வரலாற்றிலேயே முதல் முறையாக நொக் அவுட் சுற்றொன்றுக்கு தெரிவாகி முன்னேறி சாதனை படைத்திருக்கின்றது. இவர்களது சாதனை பல. 2006 லீக் சுற்றில், ஜெர்மனியில் நடைபெற்ற லீக் சுற்றில் கலந்து கொண்டார்கள். 2010 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போட்டியிலும் கலந்து கொண்டது. 2014 பிரேசிலில் நடைபெற்ற போட்டியிலும் கலந்து கொண்டார்கள். இந்த போட்டியிலே பல்வேறு விதமான சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஐவரி கோஸ்ட் விளங்காவிட்டாலும், 2026 அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போட்டியில் வரலாற்றில் முதல் முறையாக லீக் சுட்டை தாண்டி சாதனை படைத்திருக்கின்றது ஐவரி கோஸ்ட். ஐவரி கோஸ்டின் மிகப்பெரிய அந்த சாதனை இந்த வருடம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல்கள் நிறைவாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் இந்த வருட போட்டியில். அதன் காரணமாக இப்போது நோர்வே அணி அணியுடன் அவர்கள் கலங்காணுகின்ற போது நிச்சயமாக போட்டிகள் மிக விறுவிறுப்பான போட்டிகளாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவ்வாறான அந்த போட்டிகளின் நிலையில் ஆரம்பத்தில் ஐவரி கோஸ்ட் என்ற அணி குழுநிலை ஆட்டங்களில் ஈ பிரிவில் இடம்பெற்றிருந்தது. ஜெர்மனி, ஐவரி கோஸ்ட், ஈக்வடோர், குரோக்கோ ஆகிய அணிகள் இந்த போட்டியிலே விளையாடியிருந்தார்கள். இதில் ஜெர்மனி அணி 3 போட்டிகளில் கலந்து கொண்டு 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தது, 1 போட்டியில் தோல்வியடைந்திருந்தது. ஐவரி கோஸ்ட் மற்றும் குரோக்கோ ஆகிய அணிகளை வெற்றி பெற்ற அணி ஈக்வடோரிடம் தோல்வி கண்டிருந்தது. ஐவரி கோஸ்ட் அணி 3 போட்டிகளில் கலந்து கொண்டு 2 போட்டிகளில் வெற்றி கண்டிருந்தது. அவர்கள் ஈக்வடோரை வெற்றி கொண்டிருந்தார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடயம். ஈக்வடோரை வெற்றி கொண்ட ஐவரி கோஸ்ட் அதே ஈக்வடோர் ஜெர்மனியை வெற்றி கொண்டது என்பதனால் ஐவரி கோஸ்ட் மிகப்பெரிய பலமிக்க ஒரு அணியாக இருக்கும். ஐவரி கோஸ்ட் என்பது பொதுவாக ஆப்பிரிக்க கண்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாடு. அந்த பேரிலேயே யானையின் பெயர் இருக்கின்றது. ஐவரி என்பது யானை தந்தம் என்று அழைக்கப்படும். அதனால்தான் அந்த யானையின் பலம் கொண்ட அணி என்று இந்த அணியை சொல்வார்கள். நேர்கள் பலருக்கும் அது தெரிந்திருக்கும். ஐவரி என்பதே அந்த யானையினுடன் தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பதம் என்ற வகையில்தான் அதை யானை பலம் கொண்ட நாடு என்று சொல்வார்கள். மிக ஆக்ரோசமாக ஆடக்கூடியவர்கள். இந்த வருடம் அவர்களது ஆக்ரோசம் இன்னும் ஒருபடி மேலாக இருப்பதை பார்க்கின்றோம். நிச்சயமாக இவர்கள் நோர்வேக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கப் போகின்றார்கள். நோர்வேயை பொறுத்தவரை நோர்வே கால்பந்தாட்ட அணி எவ்வாறு ஐவரி கோஸ்ட் அணியை நாங்கள் 4 தடவைகள் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் பங்கு கொண்டு இந்த ஆண்டு மட்டுமே அது நொக் அவுட் சுட்டுக்கு தெரிவானது என்று சொன்னோம். அதேபோல் நோர்வே தேசிய கால்பந்தாட்ட அணியின் 4 தடவைகள் இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். 1938, 94, 98, இப்போது 2006. ஆனால் அவர்களில்
மிகச்சிறந்த செயல்பாடு அவர்கள் இந்த நாக் அவுட் சூட்டுக்கு தெரிவாகி இருக்கக்கூடியது. இதுவரை நாக் அவுட் சுட்டுகளுக்கு தெரிவாகி இருப்பது தான் அவர்களது மிகச்சிறந்த பெறுபேறாக இருக்கின்றது. பிரான்சில் நடந்த தொடரில் நோர்வே அணி தனது முதல் உலகக்கோப்பை போட்டியில் விளையாடியது 1938. அங்கு நேரடி நாக் அவுட் முறை இருந்ததால் இத்தாலியிடம் தோல்வி கண்டு முதல் போட்டியிலேயே வெளியேறியிருந்தது. 1994 இரண்டாவது தடவையாக பங்கேற்றது. ஒரு கடினமான பிரிவில் இடம்பெற்று மெக்சிகோ அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய போதிலும் இத்தாலியுடன் தோல்வி மற்றும் அயர்லாந்துடன் ட்ரோ செய்து வெளியேற வேண்டி ஏற்பட்டது. அப்போது இப்போது இருக்கின்ற வீரர் எர்லிங் ஹாலண்டின் தந்தை ஆல்ஃபி ஹாலண்ட் இந்த அணியில் விளையாடினார். இந்த ஆண்டு 94 98 ஒரு மிகச்சிறந்த சாதனையை நோர்வே பதிவு செய்திருந்தார். பிரான்சில் நடைபெற்ற இந்த தொடரில் நோர்வேயின் பொற்காலம் என்று சொல்லலாம். குரூப் சுட்டின் கடைசி போட்டியில் பலம்பாய்ந்த பிரேசிலை 2-0 கோல் கணக்கில் வீழ்த்தி உலகையே ஆச்சரியப்படுத்தியது. இன்றைக்கு எப்படி மொரோக்கோ உலகத்தை ஆச்சரியப்படுத்தி இருக்கின்றதோ அப்படி. இதன் மூலம் அதேபோல் ஜெர்மனியை தோற்கடித்து பரகுவே உலகத்தை ஆச்சரியப்படுத்தி இருப்பது போல் என்று சொல்லலாம். இதன் மூலம் ரவுண்டு 16 முன்னேறிய நோர்வே அங்கு மீண்டும் இத்தாலியிடம் 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்று வெளியேறியிருந்தது. 2026 28 வருட காத்திருப்புக்கு பின் மீண்டும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஃபிஃபா உலக கிண்ண காட்பந்தாட்ட போட்டியில் உள்ளே நுழைகிறது. இது 28 தகுதி பெற முடியாமல் தவித்த நோர்வே அணி தற்போது நட்சத்திர வீரர்கள் ஏர்லிங் ஹாலண்டாக இருக்கலாம், மார்டின் ஒடேகார்டாக இருக்கலாம், இவர்களது அந்த தலைமையில் வழிநடத்தலில் மிக கம்பீரமான ஒரு அணியாக நுழைந்திருக்கின்றது. தகுதிச் சுற்றில் விளையாடி 8 வென்று அசாத்திய திறமையை வெளிப்படுத்தியது. அது மட்டுமல்ல, குரூப் சுற்றில் ஈராக்கை 4-1 மற்றும் செனகலை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இப்போது அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது. இப்படி பல்வேறு விதமான சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக நோர்வே அணியும் விளங்குகின்றார்கள். நோர்வே அணி எங்களது குரூப் சுற்றில் ஐ குரூப்பில் இணைந்திருந்தார்கள். 3 2 வெற்றி 1 பிரான்சிடம் தோல்வியடைந்தார்கள் என்ற வகையில் இப்போது நோர்வே மிக சிறந்த ஒரு அணியாக களங்கண்டிருக்கின்றது. ஐவரி கோஸ்ட் யானை வெள்ளத்துடன் மோத இருக்கின்றது என்ற வகையிலே ஹாலண்ட், மார்டின் ஒடேகார்ட் இவர்களுக்கு இந்த போட்டி மிகப்பெரிய முக்கிய போட்டியாக மாற இருக்கின்றது. ஏர்லிங் ஹாலண்ட் ஒரு கிண்ணத்தை அல்லது ஒரு தகுதியான ஒரு வெற்றியை நோர்வேக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை நிறைவேற்றுவாரா, அல்லது ஏற்கனவே பரகுவே மொரோக்கோ போன்ற அணிகள் ஐரோப்பிய அணிகளுக்கு கொடுத்த அதிர்ச்சி போல் ஐவரி கோஸ்ட்டும் இன்றைக்கு அதிர்ச்சி கொடுக்குமா என்னும் 2 பொழுதுகளில் முடிவுகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம். தொடர்ச்சியாக நீங்கள் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை ரசித்த வண்ணம் எங்களது சிஎம்ஆர் தமிழ் HD-யின் இடைவிடா இசை மலையுடன் இணைந்திருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடைவிடா இசை மலையும் இந்த போட்டியும் ஒரு நல்ல ஒரு பொழுதை இன்றைய நாளிலே அமைக்க இருக்கின்றது. தொடர்ச்சியாக பல போட்டிகள் உங்களுக்காக இன்று விருந்து படைக்க காத்திருக்கின்றன. அந்த போட்டிகளை பாருங்கள், போட்டிகளுடன் இணைந்திருங்கள். அது மட்டுமல்ல, சிஎம்ஆர் தமிழ் HD-யின் அலைவரிசைகளுடனும் நீங்கள் இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை பொழுது மிகச்சிறந்த பொழுது மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் ஆர்வமாக கலந்து கொள்ளுகின்ற நேர்கள் இருக்கின்றீர்கள். இன்றும் உங்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல நேர்களே, இன்றைய நாளிலே பல போட்டிகள், நோர்வே ஐவரி கோஸ்ட் போட்டி, அதேபோல் பிரான்ஸ் ஸ்வீடன் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. 9 மெக்சிகோ ஈக்வடோர் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. 3 இடம்பெற இருக்கின்றன. இன்னும் நாளைய தினம் இங்கிலாந்து கொங்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி, பெல்ஜியம் செனகல் அணிகளுக்கு இடையிலான போட்டி, அதேபோல் ஐக்கிய அமெரிக்கா பொஸ்னியா ஹெர்சகோவினா அணிகளுக்கு இடையிலான போட்டி, வருகின்ற ஜூலை மாதம் 2 ஸ்பெயின் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி, போர்த்துக்கல் குரோசியா, அதேபோல் சுவிட்சர்லாந்து அல்ஜீரியா போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன.
அதனைத் தொடர்ந்து ஜூலை 3 தேதி கொலம்பியா கானா, ஜூலை 4 தேதி கனடா, அது கொலம்பியா கானா இந்த போட்டிகளுடன் 32 அந்த சுற்றுகளுக்கான போட்டிகள் நிறைவுக்கு வருகின்றது. ஜூலை மாதம் 4 தேதி அடுத்த சுற்று, ரவுண்ட் ஆஃப் 16 அணிகளுக்கு இடையிலான சுற்றில் முதல் போட்டி கனடா மொரோக்கோ அணிகளுக்கு இடையில் ஜூலை 4 தேதி 1 இடம்பெற இருக்கின்றது. அந்த போட்டிகளும் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது இன்றைய நாளில் நாங்கள் பரகுவே அணியுடன் மோத இருக்கின்ற அணி, பிரேசில் அணியுடன் மோத இருக்கின்ற அணி, இவை எல்லாம் மிக திட்ட தெளிவாக இன்னும் 2 தெரிய வந்துவிடும். இன்றைய நாள் ஒரு மாதத்தின் நிறைவு நாள், ஜூன் மாதம் 30 நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள், அதுவும் ஜூலை மாதம் 1 என்று சொன்னால் அது கனேடிய நாள், கனேடிய தினம் என்ற வகையில் இனிய ஒரு விடுமுறை நாளாக இருக்கப் போகின்றது. உங்களுக்கு பல நன்மைகளை அந்த நாள் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்து வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள், அது மட்டுமல்ல எங்களது 10 நிகழ்ச்சியில் வாக்களித்த நேர்கள், நிகழ்ச்சிகளை சிறப்பித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ், ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி, July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155.
7: பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில், சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றேன் அம்மாமா, ஓ சொல்றேன்.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க பட்டிமன்றம் தான், டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நட

Simran.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்,
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: வாழறோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
2: தமிழை இங்கு கொட்டி
1: ஆண்ட்ரியா,
2: ஜூலை 4
1: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
3: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
1: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலால் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலால் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமட்டமலை எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஜூன் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:03.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: இலங்கையில் பௌத்த தரப்புகள் எதிர்கொள்ளும் ஒழுக்கிணறு, ஒழுக்கக்கோவை மீறல்கள் மற்றும் சிவில் பிரச்சினைகளை கையாள்வதற்கும் அவர்களின் உன்னத நிலையை பாதுகாப்பதற்கும் என பிரத்யேகமான விசேட பௌத்த நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் என பலாங்கொட கஸ்வஸ்த தேரர் வலியுறுத்தியுள்ளார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தக் கொள்கைக்கு அமைவாக திருத்தப்பட்ட புதிய பேருந்து கட்டணங்கள் நாளை புதன்கிழமை 1 முதல் அமலுக்கு வர வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜூலை 10 மற்றும் 11 கரூர் செல்லும் தமிழக முதலமைச்சர் விஜய் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவுள்ளார். அமெரிக்காவின் இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுங்கவரி தொடர்பான ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படாது என்று கனடாவின் முன்னாள் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் திங்களன்று தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் சீன தலைநகர் பெய்ஜிங்கின் மீது உயரமான கட்டடத்தில் விமானம் மோதி உயிரிழப்புகளை ஏற்படுத்திய சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் தனியார் இலகுரக நிலையான இறக்கை கொண்ட விமானங்களின் சேவையை சீனா நிறுத்தி வைத்துள்ளது.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: சமீபத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 32 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 42 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 24 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 34 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 34 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 31 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. இந்த கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலைச்சங்கமம் ஈழம் சாவடி 2026.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய மாலை பொழுதில் சியமா தமிழ் எஸ்டியில் தமிழ் எக்ஸ்பிரஸிலிருந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்த மன பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சியமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக் நிகழ்ச்சியில் கனடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளெல்லாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகள விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சியமட்டமலே ஸ்டீன் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் என்ன நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறேன்.
1: மச்செல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா?
2: உங்களுடைய
1: பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து டி இமானினுடைய இசையமைப்பில் உவகாவினுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் ஒலிக்கும். நேரம் 5:09.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: இனிய சூடான மாலை. வணக்கம் ரஜி, கோதாஸ் கேக்குறேன். நல்லமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்கள் நல்ல சுகமா மகிழ்ச்சியா உச்சமா வீட்டுக்குள்ள இருக்கிறோம்.
3: ஆமாம், சரியான காலநிலை எவ்வளவு ஒக்கையாக இருக்கிறது.
4: காலையில போய் வந்தபடியோ தப்பிட்டோம், இல்லாட்டி இப்ப
3: இறங்கலாம். காலையில் கொஞ்சம் மழை பெய்தது.
4: இங்க பெய்யல,
3: எங்களுக்கு கொஞ்சம் மழை இருந்தது.
4: மழை என்றுதான் கொஞ்ச நேரம் பயத்துல இருந்தா மழை வந்தாலும் உண்டு, ஆனா பிறகு பார்த்தா சரி வராது, இறங்கி போகும் போயிட்டு வந்தால் ஒன்னும் மழையே வரையில்லை,
3: மழை வரையில்.
4: அடுத்த என்னாச்சு இது எனக்கு இன்றைக்கு
3: தெரியல, அவர்தான் கேட்க வேண்டும்.
4: ஒரு நாளும் இப்படி பாட்டு மனைவிய மதிச்ச பாட்டு கேக்குறீங்க. 42 டிகிரிக்கு மேல போனாதான் நாளைக்கு ஞானம் பிறக்கும்.
3: ஞானம் பிறந்திருக்குது,
4: பிறந்திருக்கு.
3: ஆமா, சொல்லுங்க, நீங்கள் என்ன பாடல் தெரியும்?
4: எனக்கு வந்து 100வது நாள் படத்துல இருந்து வெளியிலே மணி வெளியிலே மௌனமொழி பேசும் உந்தன் விரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும்.
3: ஆமா, இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வந்த பாடல் கேட்டு மாக்கிழங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் வந்து SPB மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:16.
5: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம் உந்தன் வீரல் தொடும் இடங்கள்

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் எப்படி நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா. நல்ல பாடங்கள் நிறைய.
2: எப்படி இருக்கு நோர்வேல காலநிலை எல்லாம்?
3: நோர்வே அழகா இருக்கு. இப்ப நாங்க இருக்கிற இடத்துல 13 நிமிஷம்
2: போயிடுவாங்க.
3: மலையும் கூட மற்ற நரங்களும் நிறைய. முக்காசி காடு தானே பிரச்சனை இல்லை. மற்ற அறிவியல் நிறைய கிடைக்கு. அப்ப ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். இங்க பிரான்ஸ்ல இப்ப கேள்விப்பட்ட 1000 மேற்பட்ட டாக்டர் இறந்திருக்காங்க. கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. வக்கியால கொஞ்சம் பார்த்துக்கணும். நரங்களுக்கு இருக்க பழகணும். மற்ற தண்ணியில் குடிக்கணும். இப்ப எல்லாம் முக்கியமா.
2: கண்டிப்பா கண்டிப்பா நல்லது. என்ன பாடம் தெரியும்?
3: எனக்கு பாடல் வந்து இந்த 100 சாமி திரைப்படத்துல.
2: ஆமா, புது திரைப்படம்.
3: பாடம் கேட்போம். ஆமா, நல்ல படம் பாருங்க. நேரம் இருக்கும் போது பாருங்க. நான் பார்த்தேன், படம் நல்லா இருக்கு.
2: கண்டிப்பாக நல்லது. அதுல இருந்து வருகிற பாடலா?
3: ஆமா, அந்த மாயக்கனவு சொல்லி.
2: மாயக்கனவு. ஆமா, கேட்டு மக்கள் எங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் வந்து பாலாஜி ஸ்ரீராமனுடைய இசையமைப்பில் மோகன்ராஜனுடைய வரிகளில் வந்த பாடல். கபிலன் மற்றும் சின்மையினுடைய குரல். ஒலிக்கு வந்த நேரம் 5:22.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 Lotus Funeral and Cremation.com. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் ரஞ்சினி கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம், மிச்சமா இருக்கிறோம். சரியான வக்கதான் நான் இருக்கிறோம்.
1: ஆமா,
2: எனக்கு என்னென்றால் பாரதி ராஜா என்ற நினைவாக புதிய வார்ப்பல் படத்துல இது என்ன ஆன்மீகங்கள் என்ன பாட்டு கேட்பான்.
1: அந்த திரைப்படம் நீங்க பாத்தீர்களா?
2: ஓமம் அந்த நேரம் பார்த்த படம், 80s வந்த படம் இல்ல. அந்த நேரம் பார்த்தது பாக்குறதான வெற்ற படம், வந்தால் கூட விரும்பி பாக்குறது.
1: நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 5:28.

0: பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறோம் ராஜி, நீங்க எப்படி?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு வந்து இன்றைக்கு கதை இல்லையா?
1: இன்று கதை இல்லை.
2: ஏன்?
1: செவ்வாய்க்கிழமையில நாங்கள் கதைக்கு ஒரு லீவு போட்டிருக்கிறோம்.
2: அப்படியா? ஓகே ஓகே. சேதுபதி பாட்டு வந்து கொஞ்சம் பேசிட வேண்டாம் அந்த பாட்டு.
1: அந்த பாட அப்ப நாங்க கொஞ்சம் பேசக்கூடாது. அப்படியா?
2: கொஞ்சம் பேசாம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா
1: ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 5:34 நிமிடம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, செவந்தி கலைக்கலாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
2: இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
3: நன்றா போறது.
2: நல்லது, சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியும்?
3: பவுன கீதங்கள் திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி பாடிய மூக்குத்தி பூ மேலே.
2: மூக்குத்தி பூ, ஆமாம், எஸ்பிபி பாடிய பாடல். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: உலகம் இந்த நேரம் 5:39.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன் ஈஷா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஈஷனுக்கு என்ன பாடல் தெரியும்? ராஜகுமாரி அப்படியா? அந்த பாடல் வந்து பனோவும் அருண்மொழியும் பாடிய பாடலா? ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரி திரைப்படம். அதுதான் நல்லது. கேட்ட மகளுங்கள் நன்றி.
2: நன்றி.
1: உழைக்கும் இந்த நேரம் 5:44 நிமிடம்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், சேலந்து மூர்த்தி
2: ஆக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க மூர்த்தி?
3: சுகமா இருக்கேன், நீங்களும் எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: காபி எல்லாம் குடிச்சிட்டீங்களோ?
2: ஆமாம், இனிமேல் தான். நீங்க குடித்து விட்டீர்களா டீ எல்லாம்?
3: நாங்கள் ஜூஸ் காய்ச்சல் வந்து நாங்கள் குடிச்சிட்டோம்.
2: குடித்து விட்டீர்கள், நல்லது. என்ன பாடல் தெரியுது?
3: எனக்கு முடியும் முடியும் வரை காத்திரு படத்துல இருந்து
2: வாசுதேவன் ஜானகி பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி,
3: நன்றி, வணக்கம்,
2: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 5:51.
4: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
5: என்னங்க அது?

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஆம் ராஜி
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: வணக்கம் ராஜி, டால்மி ஸ்ட்ரீட்
1: பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கு ராஜி, நீங்க எப்படி?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
2: வெக்கை, சரியான சூடா இருக்கு.
1: சரியான சூடா இருக்கு, ஆமா. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: முதல் ஒரு பாடல் கேட்டேன்.
1: உல்லாச பறவைகள், நீங்க வேற ஒரு பாடல் கேட்ட மாதிரி இருந்தது. உல்லாச பறவைகளா?
2: உல்லாச பறவைகள்ல இருந்து தெய்வீக ராகம்.
1: தெய்வீக ராகம், ஆமா. உங்களுடைய பாடல் வருகிறது, கேட்டு மக்களுங்கள். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: நாட்டில் டெங்கு தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அரசாங்கத்துடனான தங்களது நீண்டகால பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வு காணப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகர் தேசிய சங்கம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உயிரிழந்தமைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா, இந்த நடவடிக்கை ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை மீறுவதாகவும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டண உயர்வு நாளை முதல் அமுலுக்கு வருமென மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. 24 சசெக்ஸ் இல்லத்தை புதுப்பிக்க அதிகமான நிதி திரட்டப்பட்டுள்ளது என்று ட்ரீடோஹோல் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கும் இடையிலான உறவு ஒரு கடினமான கட்டத்தை கடந்து மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க உத்வேகத்தை பெற்றுள்ளதாக கௌரவ மூத்த ஆலோசகர் அல் மேசன் திங்களன்று தெரிவித்துள்ளார்.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 31 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 41 பாகையில் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 24 பாகையில், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 34 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மதியம் மழை பெய்வதற்கான சாத்திய கூறுகள் தற்பொழுது காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 34 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 31 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
0: தமிழ் HD.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலால் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலால் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164446422.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
1: நான் பவி கதைக்கிறேன். ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: என்ன பாட தெரியும் கூட தான
1: நன்றி.
0: இந்த பாடல் ராஜேஷ் அவர்கள் பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6 மணி 7 நிமிடம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். அப்படின்ற
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் மதன் கலைக்கின்றேன். நல்ல மகிழ்ச்சியானே,
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம்.
1: அந்த மகிழ்ச்சியுடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்னைக்கு அந்த குலேபான் அந்த பாடகம்,
1: அந்த பாடல் குலேபா. இமானுடைய இசையமைப்பில் வந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: வெளியில கொஞ்சம் ஹீட்டா இருக்குதானே, அப்ப கூல் வரட்டும் வந்து கூலே பாண்டு
1: போட்டிருக்கிறோம். அப்படியா?
2: யா கூலா வரட்டும் வந்து கூல கூப்பிடுவோம்.
1: நல்லது.
2: நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து கமலக்கண்ணன் மற்றும் நளினியினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:13 நிமிடம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ஆஜி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: கூடான கூடான ஒரு பாட்டு அப்பா வந்துட்டு
2: காலநிலை அப்படி இருக்கிறபடியா அந்த ஒரு பாட்டா,
3: அந்த பாட்டு சூடான பாட்டா கேட்போம்.
2: சூடான பாட்டா என்ன பாடு?
3: நல்ல வேதர் என்ன பீச்சுக்கு போறாரு. நான் இந்த கிழமை புளுக்க சூப்பரா இருக்கு.
2: ஆமா, அப்ப நீங்க தயாராகி விட்டீர்களா பீச்சுக்கு போக?
3: நாளைக்கு போறதுதான். ஆனா குளிரும், தண்ணி குளிரும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போகணும். இருந்தாலும் வீட்டுக்காரி போகணும், மழைதான் கட்டு.
2: ஆனால் பெரிதாக மழை இல்லை. ஆனால்
3: மழை நல்ல வந்த மழைக்கு போய் தண்ணிக்கே நிக்கலாம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: நேற்று காலமா நல்ல மழை என்ன?
2: ஆமாம், காலையில் மழை பெய்தது, பிறகு பார்த்தா நல்ல வெயில் ஆகிவிட்டது.
3: டேங்குக்குள்ள ஒரு 1.5 மணி தண்ணி வந்துரு.
2: நல்லது. அப்ப உங்களுக்கு தோட்டத்துக்கு உங்களுக்கு தண்ணீர் வந்து விட்டது?
3: வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஜமாளிக்கலாம்.
2: நல்லது. ஆனால் மழை நீர் வந்து தோட்டங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த
3: விளைச்சல் நைட்ரஜன் கலந்து வருது மழையில, அதுல கொஞ்சம் இது இருக்கு மழையில, மழை தண்ணியில பொதுவா.
2: நன்றி. இந்த பாடல் டேவிஸ்ரீ பிரசாத்தினுடைய இசையமைப்பில், ஓகாவினுடைய வரிகளில், ஸ்ரேயா கோஷல் குரலில். உழைக்கும் இந்த நேரம் 6:20.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க முடிய தொலைபேசி எண் 461-664-6222 அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் பால் டைரக்டர். எப்படி
1: இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறது வென்கூவர் காலநிலை? அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு காலநிலை? அப்படியா,
2: நல்ல பரவாயில்லை.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு அந்த நீ யாரின் பொன்வசனம் படத்துல இருந்து என்னோடு வாவான்ட்டு அந்த படம்.
1: அந்த திரைப்படம் பாத்தீர்களா?
2: பாத்தீங்க? நல்ல படம்,
1: நல்ல படம். ஆமா, கேட்ட மகிழங்கள். நன்றி.
2: நன்றி ராஜி,
1: நன்றி. அவளுக்கும் இந்த நேரம் 6:26.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்க சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: Jeeva Jewelers.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் டாக்டர்,
3: எப்படி இருக்கிறீங்கள்?
4: சுத்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்.
3: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
4: நன்றி.
3: இந்த பாடல் வந்து 6:31.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568.